வருவான் என திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். காலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:35 ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுதின் வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. தும்பரக்கில் பிரிவை சேர்ந்த பிரபாகரன், புஷ்பகாந்தி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் ரோஷான் எதிர்வரும் 23rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருமண பந்தத்தில் இணைய இருக்கிறாங்களாம். அவரை வந்து வாழ்த்துவதாக உமேஷ் கான், சிலோமி, அதே போல சிந்துஜா, நிஷாங்க, ஜெரோன், அதே போல லஹிரு ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு எட்டியந்தோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமரன், கன்னிமா சோட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல சிவாஜி உள்ளக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாடல் என்று கேட்டிருக்கிறாங்க. பின்தணிந்த ராசியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு அரப்பணகந்த ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் கிதலைக்கு உவைதின் சத்தார் ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோருக்கும் பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி, இன்றைய நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நேர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க. மட்டுக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இனிமையான காலை புதிரின் வழக்கங்களோடு சுபாஷினி, அபிஷ்னஸ், அதே போல அனன்யா, அதே போல உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு வத்தலையில இருந்து செல்வகுமார் வந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முசுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பு கிடந்த இனிய காலை நேர் வணக்கம் மஸ்கரிய கங்கைவத்தை சேர்ந்த சண்முகராஜா, இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மனைவி, பிள்ளைகள் சிவஞான பிரகாஷ் மற்றும் லோகநாதன், செல்வா ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக லோகநாதன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக்க அதே போல சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்களோடு ஹட்டன்லேருந்து கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்களோடு தெய்வ வீட்டிலிருந்து தயாள நிகழ்ச்சி கேட்டுட்டு கொழும்பாயிருந்து ஸ்டீவன் ஸ்டைலஸ் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. குறிஞ்சகிழந்து அசூது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிமன நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இதழ் கஸ்கினிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி ஆஷா, ஹரீஷ், கிருஷ்ணா மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போல நீங்களும் எங்க தான் இணைந்து கொள்ள உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

தேசம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7875-3 அதே போல 0312-7875-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக தலவா கலைந்த சிவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலையில் இருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருக்கக்கூடிய தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காகவும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. வெதுமொழிந்த ஹரிஹரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மெஸ்கலியா பிரவுன் சைக்கிள் இருந்து மணிமோகன் மற்றும் அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அகர்வத்து தேவி வந்திருக்கிறாங்க. ஸ்ரீநிலா நாவலப்பட்டிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு கல்கேவத்திலிருந்து ஆனந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. லபுக்கல நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பூனாகலந்து மகேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு புளியாவத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக புண்ணிய ராஜா வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. பள்ளித்தனிலிருந்து சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராஸ்டர் சிவகுமார் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதுவரையே அன்பான காலை நேர வணக்கம். இன்று நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கின்றோம். நிகழ்ச்சி துவக்கம் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று எல்லோரும் இருந்து கொண்டு பாடல்தாங்க தயாகரன், அதே போல யதீஸ்வரி, கவாஸ்கன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தனுக்காக பாடல் விரும்பு கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுதின் வழக்கங்களோடு கணபதி மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பு கேட்டுக்கிறாங்க. இதுவே அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்று தன்னுடைய அகவை தினத்தை கொண்டாடும் ஹரிஹரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக 2019 காப்போத்த உயர்தர மாணவர்கள் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாழ்த்து செய்தி வந்து ஹட்டன் இருந்து வந்திருக்கிறது. ஹரிஹரன் அவர்களுக்கு நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை FM சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி நடத்தி ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. தீரன் அதிகாரம் ஒன்று.

சிதம்பரம் திரைப்படத்துக்காக பாடல்களித்து வாழ்த்துக்களோடு கலை 6 மணி கடந்து 9 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0123 2 5 0 0 1 அதே போல 0123 2 7 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் தலவா கலந்து சிவா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா? இன்று தன்னுடைய அன்பு ஆறுயிர் நண்பர் கிருளப்பனை சோமாதேவி பிளேஸை சேர்ந்த ராஜ்குமார் ராஜு தன்னுடைய அகவி தினத்தை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி ராகினி, மகள்மார்களான அர்ஷினி, அதே போல நிம்ஷி, சஷ்மி ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஆறுயிர் நண்பன் சிவாவும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்த மிகவும் சார்பாக ராஜ்குமார் ராஜு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். விஓ வந்து மலர் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தெல்தோட்டையை ஆதி மூலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு கடவுள் இருந்து விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தன் இருந்த ராசையா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. வத்தல் இருந்த ஐயக்கலை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இருந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

மாதம் 20 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:35

வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு வாழ்வு, மகரம் பொறுமை, கும்பம் நற்செயல், மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் லாபம், மிதுனம் முயற்சி, கடகம் உயர்வு, சிம்மம் நன்மை, கன்னி வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு வாழ்வு, மகரம் பொறுமை, கும்பம் நற்செயல், மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. பனாமத்தின சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? பகவந்தலாவில் இருக்கக்கூடிய அம்மா தாரணி அவர்களுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெதமுலையிலிருந்த ஹரிகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதுவே இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பவானி சந்திர கலா, அதே போல புவனேஸ்வரன் மங்கைகர், சீக்கடக்கலை ட்ரைட்டன் சந்தியா, அதே போல ஜீவா, அதே போல கழுதாவளி பிரியா, அதே போல வானுஜன், டிவக்ஷா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அருள்மொழி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெதுமூலி இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக மதி வந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகளும் அருமை அக்கா வாழ்த்துக்கள். அதே போல மகன் சஜிகா, மகன் விது, ஹஸ்பண்ட் சிவகுமாருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பேருவழி தர்கா நகர்லிருந்து ரிம்சான் ரீந்தாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கின்யா மஃபர் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. சிலத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா, இனியும் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சாமிமலை நிலாவத்தில இருந்து எஸ் பி சந்தோஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு வீரவழி இளந்தகுடையிலிருந்து ஜே கே எம் ரைஸ்வான் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கோஷ்டாந்திர கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பன்னிமரம் மணிகடன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதுவே புதுச்சேரி கோவிந்தன்பேட்டிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொள்வதாகவும் வளமை போலவே தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு திஸ்ஸ மகரமிருந்து கீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து முழுமையான பாடல்

அழைக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று சில போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்களின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக வெளியாகியிருப்பது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விவகாரங்கள் தான் முக்கிய செய்திகளாக வந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஊழல் தடுப்புச் சட்டம் திருத்தத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்தும் பத்திரிகைகள் செய்திகள் வந்திருக்கின்றன. அதே போல கல்முனை வைத்தியசாலை பெண் தாதியர்கள் தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பலரும் கருத்துக்களை வெளியிட அரசாங்க தரப்பில் அதற்கான விளக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல நேற்று தினம் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வர் 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தான விடயங்களை மையப்படுத்தி பல விளக்கங்களை வழங்கியிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல மலையக மக்களுக்கான காணி உரிமையுடன் கூடிய வீடுகளை கையளிப்பதற்கான நிகழ்வு ஒன்று எதிர்வரும் 28 இடம்பெறப்போகிறது. கபர்களை பகுதியில் குடியிருப்பு தொகுதி கையளிக்கப்பட போகிறது. அது குறித்தான செய்திகளும் அது பிணி குறித்தான விடயங்களும் விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற அகதிகளாக சென்று நாட்டுக்கு வருகை தருகின்றவர்களை மீள குடியமர்த்துவதற்கான பொறிமுறை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டன. அவை தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல சிரான் பாசிக் என்ற சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்பு சென்று முக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு தடுக்கால் வைத்து விசாரணை உட்படுத்தப்பட்டு வருகிறார். அவர் பல முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய பணத்தில் தேர்தலை சந்தித்த 2 அரசியல்வாதிகள் தொடர்பான விவரங்களை அவர் வெளியிட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல பசில் ராஜபக்சேவுக்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விவகாரங்கள் இப்போது தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று தினம் சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு தகவல் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராணுவ உளவுத்துறையின் குறிப்பு எழுத்தம்பசம் கிடைத்திருப்பதாக அதனை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்த கருத்தையினம் நீதிமன்றத்தோடு தொடர்புடைய இன்னும் பல முக்கியமான செய்திகளும் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதே போல எல்னினோ நிலைமை குறித்தும் இப்போது எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அது குறித்தான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இவை தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என முதலாவது செய்தியாக இன்றைய தினம் திவயின பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தியிலிருந்து நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை ஆரம்பிக்கின்றோம். திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி வந்திருக்கிறது. விபக்ஷையே பிரபலையான் தெதனுக்குகே சந்த வெடட்ட ஷிரான் பாசி கோட்டிகணன் விசிக்கரலா என்பதாக திவயின பத்திரிகை தலைப்பெற்ற விவகாரம். எதிர்கட்சியினுடைய பிரபலமான இரு அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஷிரான் பாசிக் கோடிக்கணக்கான ரூபாய்களை வழங்கியிருப்பதாக திவயின பத்திரிகை கூறுகிறது. கல்லு சல்லி சுதுகரான் கொழம்பு புறாம நிவாச சங்கீர்ன ஹதான் முதல் வயக்கரலாம் தெஹிவல கல்கிஸ் விரல தீரையே சுப்பிரி ஹோட்டல் பாக் என்பதாக திவயின பத்திரிகை தலைப்பெற்றுவது காரணம். எனவே தன்னுடைய கருப்பு சல்லியை வெள்ளை சல்லியாக மாற்றுவதற்கு அல்லது அதனை அங்கீகரிக்கப்பட்ட பணமாக மாற்றுவதற்காக கொழும்பின் பல பகுதிகளில் குடியிருப்பு தொகுதிகளை அமைப்பதற்கான பணம் அவர் செலவிட்டிருக்கிறார். அதேபோல தெய்வலை கல்கிஸ கரையோர பகுதிகளில் கிட்டத்தட்ட 5 அதி சொகுசு ஹோட்டல்கள் தன்னுடைய பெயரில் இருப்பதாக தன்னுடைய பணத்தில் அமைக்கப்பட்டதாக சிரான் பாசிக் விசாரணையாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பல முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. எதிர்கட்சியில் இருக்கின்ற மிக முக்கிய அரசியல்வாதிகள் இருவரின் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பாரிய அளவிலான நிதியை தான் வழங்கியிருப்பதாக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பிரதான போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரான ஷிரான் பாசிக் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அவர் வழங்கிய பணத்தொகை எந்த அளவு என்பது தொடர்பானது அதனுடைய பெறுமதி எவ்வளவு என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை தெளிவாகவில்லை. குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஒரு அரசியல்வாதிக்கு 50 பஸ்களை வழங்கியதாகவும் மேலும் பல மில்லியன் ரூபாய் அல்லது கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் அன்பளிப்பாக வழங்கியிருப்பதாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக திவயின பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக இந்த
போதைப் பொருள் வர்த்தகரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்த அரசியல்வாதிகள் இருவரிடமும் எதிர்காலத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. குறிப்பாக விசாரணை மத்திய குற்ற விசாரணை பிரிவு இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த பாசிக்கிடம் சிரான் பாசிக்கிடம் பணத்தை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதி ஒருவர் இரு அரசியல்வாதிகளில் ஒருவர் கழுத்துறை பகுதியை பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதி என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் இன்றைய திவான பத்திரிகையின் ஊடாக. அதே போல தனக்கு பிரதான தளத்தில் அல்லது அதிசொகுசு ஹோட்டல்கள் 5 இருப்பதாகவும் சிரான் பாசிக் தெரிவித்திருக்கிறார். இந்த ஹோட்டல்கள் தெய்வல்ல கல்கிஸ் கடற்படையை அண்மித்த பகுதிகளில் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த அண்மை காலமாக சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்ற ஹோட்டலான சால் பீச் ஹோட்டலும் தனக்கு சொந்தமானது என்பதும் அதற்காக பணத்தை தானே செலவிட்டதாகவும் ஷிரான் பாசிக் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல பொருளஸ்கம்புவ தெஹிவல கல்கிஸ் ரத்மலானை முரட்டுவ உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளிலும் அதிசொகுசு தொடர்மாடி குடியிருப்புகள் பலவற்றை ஷிரான் பாசிக் தன்னுடைய நிதி முதலீட்டினூடாகத்தான் அமைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. எனவே போதைப் பொருள் பண வளையப்பினூடாக பணத்தை சட்டப்பூர்வமற்ற பணத்தை அதனை சட்டப்பூர்வமான பணமாக மாற்றுவதற்காக இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பணத்தை பயன்படுத்தி இவ்வாறான குடியிருப்புகளை அமைத்திருப்பதாகவும் ஷிரான் பாசிக் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஷிரான் பாசிக்கினூடாக இந்த கரையோர பகுதியில் அமைக்கப்பட்ட ஹோட்டல்கள் வேறு தரப்பினுடைய காணிகளில் அமைக்கப்பட்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வறிய குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களை தெரிவு செய்து அவர்களின் பெயர்களில் இந்த ஹோட்டல்கள் அங்கு அமைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல அரச காடுகளின் காணிகளில் கூட இவருடைய ஹோட்டல்கள் மற்றும் தொடர்பாடி குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு அந்த காணிகள் சட்டவிரோதமான முறையில் அவருடைய சொத்துக்களாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதேபோல இந்த கல்கிஸ் பகுதியில் இருக்கின்ற பிரதான பாதாள குழு செயற்பாடு மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களாக இருக்கின்ற ஆல்டோ தர்மே அதே போல பழவு வீட்டு ஹசங்க மற்றும் செண்டோ என்பவர் தங்களுடைய தன்னுடைய நெருங்கிய சகாக்கள் என்பதாகவும் ஷிரான் பாசிக் பல முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அண்மையில் துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசிக் 90 நாட்கள் தடுப்பு காலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இனி அவருடைய சொத்துக்கள் கிட்ட இலங்கையில் மாத்திரம் 1000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதிசொகுசு ஹோட்டல்கள் உள்ளிட்ட பலவற்றில் அவருடைய சம்பந்தம் இருப்பதாக தெரிய வரும். அதே வேளையில் அரசியல்வாதிகள் பலருக்கும் அவருடன் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே முக்கியமாக அவருடைய சகோதரனுடைய தகவலை மையப்படுத்தி நாட்டினுடைய முக்கிய அரசியல் கட்சியினுடைய பதவி நிலைகளை அடிப்படையாக வைத்தும் சில தகவல்கள் வெளியாகிருக்கிறது. எனவே ஷிரான் பாசிக்கினுடைய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 2 அரசியல்வாதி எதிர்க்கட்சியை சேர்ந்த 2 முக்கியமான அரசியல்வாதிகளுடைய தேர்தல் செயற்பாடுகளுக்கு இவர் பணம் வழங்கியிருக்கிறார். அதில் ஒருவர் களுத்துறை பகுதி மாவட்டத்தை பிரயோகப்படுத்துகின்றவர் என்பதாக தெரிய வரும் நிலையில் அவர்களுக்கு தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட பணம் ஏனைய அன்பளிப்புகள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அந்த அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகள் தொடர்பிருப்பதாகவும் தெரிவிக்கும். எனவே ஷிரான் பாசிக்கின் ஊடாக இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளிவருவதற்கான சாத்தியம் இருப்பதாக இன்றைய திவான பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல திவான பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. குடு சலிந்துகே பண்டாரகம குடு கபடாவட்ட எஸ்டிய பணி கோட்டி விசக ஐஸ் தொகையாக சமக ஜாவாரம் கருவிக் டெலே என்பதாக இன்றைய திவான பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே போதைப் பொருள் வர்த்தகர்கள் பிரதான நபராக கருதப்படுகின்ற குறிப்பாக பானந்துறை குடு சலிந்துக்கு சொந்தமான பண்டாரகம மஸ்வில பகுதியில் இருக்கின்ற வீடொன்று கடந்த 18 திகதி நேற்றைய தினம் இந்த விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட போது அங்கிருந்து 20 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஐஸ் போதைப் பொருள் தொகையுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இந்த தினம் திவான பத்திரிகையில் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் 22 வயதுடைய நபர் என்பதாகவும் போலீசார் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த நபர் தொடர்பில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த விசாரணையினூடாக பல முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது. குடு சலிந்து என்று சொல்லப்படுகின்ற நபருடைய சர்வதேச அளவிலான போதைப் பொருள் வர்த்தகத்தை கண்காணித்து வருகின்ற ஒரு நபர்தான் இந்த 22 வயது நபருடைய முக்கிய முதலாளியாக இருந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.
எனவே குண்டுசலந்தினுடைய இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தினுடைய பிரதான உறுப்பினராக இந்த நபர் செயற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான அந்த வகையில் ரவிஷ்க என்ற நபரோடு நேரடி தொடர்புகளை பேணி இந்த 22 வயதுடைய நபர் இந்த போதைப் பொருள் விநியோகத்தை நடவடிக்கையில் மேற்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த நபர் கடந்த 2 வருடங்களாக மலேசியாவில் வசித்து வந்து நாட்டுக்கு வந்த நிலையில்தான் இந்த 20 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஐஸ் போதைப் பொருள் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய அருண பத்திரிகையிலும் போதைப் பொருளோடு தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகிறது. பத் வியாபாரமற்ற சம்பந்த போலீஸ் நிலதாரின் பசுபச போலீசிய பண்ணாய் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதற்கான போதைப் பொருள் வர்த்தகர்களோடு தொடர்புடைய கொண்டு அவர்களுடைய போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற போலீஸ் அதிகாரிகளை தேடி இப்போது போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். மேல் மாகாணத்தின் போலீஸ் நிலையங்களில் சில அதிகாரிகள் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையாகுதல், அதே போல போதைப் பொருள் வர்த்தகர்களோடு தொடர்புகளை பேணுகின்ற விடயங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதனால் அந்த அதிகாரிகளை கண்டறிவதற்கான விசாரணைகள் தற்போது போலீஸ் இணைக்கிறதுனால் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்றைய அருண பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து நீதிமன்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி பசிலுக்கு பிடியானை நீடிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது. மாத்திரையில் காணியை முறைகேடாக பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை எதிர்வரும் அக்டோபர் 27 வரை நீடிக்க மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். பிரவுன்ஸ் ஹில் ஏலியா கந்த வீதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை முறைகேடாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு நேற்று மாத்திரை நீதவான் சதுரையா திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ந்து சமூகம் அளிக்காததோடு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவ அறிக்கையும் சமர்ப்பிக்காத 3வது சந்தேக நபரான பசில் ராஜபக்ச செலுத்திய பிணை பணத்தை பறிமுதல் செய்ய நீதவான் உத்தரவிட்டார். மேலும் பசில் ராஜபக்சவுக்காக பிணையில் கையொப்பமிட்ட 3வருக்கும் அபராதம் விதித்த நீதவான் குறித்த அபராதத்தை செலுத்த தவறி அவர்களை சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானை ஏற்கனவே அக்டோபர் 27 வரை நீடிக்கவும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது காரணம். எனவே இந்த சம்பவத்தில் பசில் ராஜபக்ச நீதிமன்றில் ஆஜராக நிலையில் அவருக்கு பிணைக்காக கையப்பட்ட 3 பேரும் தலா 10 லட்சம் ரூபாய் சரீர பிணைக்காக அவர்கள் கையப்பட்டிருக்கிறார்கள். அந்த சந்தேக நபரிடமிருந்து அந்த பிணையாளிகளிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை நேற்று தினம் நீதிமன்றத்தில் செலுத்துமாறும் அல்லது அவர்களுக்கு 6 மாத கால சிறுநீதி வழங்கப்படும் என்றும் நீதிமன்றம் அவர் கடுமையான எச்சரிக்கை விடுக்க அந்த சந்தேக நபர்கள் நீதிமன்றில் தங்களுடைய அந்த பிணை தொகையை தாங்களுக்காக அதாவது கையப்பட்ட பிணை தொகையை செலுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். ராணுவ உளவுத்துறை குறிப்பேடு சிஐடியிடம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் விவகாரத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் இலங்கை ராணுவத்தின் வவுணதீவு ராணுவ உளவுத்துறை பிரிவிலிருந்து புலனாய்வு தகவல்கள் அடங்கிய குறிப்பேட்டை கைப்பற்றியிருப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கோட்டை நீதவான் பசன் அமரசேந்த முன்னிலையில் இந்த விவகாரம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவினர் கைப்பற்றப்பட்ட புலனாய்வு தகவல் குறிப்பேட்டுக்கு பொறுப்பாளராக இருந்த லெப்டினன்ட் கர்னலிடமிருந்து ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதவானுக்கு அறிவித்திருக்கின்றார். குற்ற புலனாய்வு தகவல் குறிப்பேட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் விசாரணையாளர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் விமல் வீரவன்ச உதய கம்மன்பிள்ள பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாய்
வீர முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார, ஸ்ரீலங்கா மகஜன கட்சி தலைவர் அசங்க நவரத்ன மற்றும் விரிவுரையாளர் மஹிந்த பத்திரன் ஆகியோரின் கருத்துக்கள் அடங்கிய இருவெட்டுக்கள் அதாவது சிடிக்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் புலனாய்வு அதிகாரிகளான யாசில் பாவா, ஜெகில் பாஸ் மற்றும் எஸ் என் சரத் சமந்த் ஆகியோரின் விளக்கமறையில் நீடிப்புக்காக வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே மேற்படி விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டன. குறித்த இரு சந்தேக நபர்களதும் விளக்கமறையில் காலம் செப்டம்பர் 2 தேதி வரை இதன்போது

முகாம் ஒன்றிருப்பதாக போலியான கருத்துக்கள் பரப்பப்பட்டு இப்போது சமூக வலைதளங்களிலும் அது தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாற அந்த பொய்யான தகவலை பரப்பிய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. பழை திரஸ்த கதூராக் கென மாத்திய ஹமுவாக் பெவத்து புத்கலையார் ரிமான் அசத்திய கருணாக் பிரகாஷ கரலா விமர்ச நிலதாரிக்கு அதிகரணையற்ற கியத்து என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிட்டிருக்கலாம். பழையில் தீவிரவாத முகாம் ஒன்று இருப்பதாக ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே பொய்யான தகவலை அந்த நபர் வழங்கியதாக விசாரணை அதிகாரிகள் நேற்று தினம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பழை பிரதேசத்தில் புலிகள் அமைப்பின் முகாமா பொய்யான தகவல்களை பரப்பிய சந்தேக நபர் கைது, செப்டம்பர் 2 வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுகளால் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரை எதிர்வரும் செப்டம்பர் 2 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் மாநாடு நடத்தி விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் குறித்து உண்மைக்கு புறம்பான சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்பியமைக்காக சந்தேக நபரை நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தார்கள். இந்த கைது நடவடிக்கையை பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு மேற்கொண்டது. அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவில் உள்ள பழைய காட்டுப் பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று நடத்தப்படுவதாக சரிபார்க்கப்படாத தகவலை பரப்பியதற்காக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் பொருளஸ்கம் பெல்லன்வில பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய சங்கீத் ஜெயசேகர் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் செயற்பாட்டு பணிப்பாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட சங்கீத் ஜெயசேகர் என்ற நபர் கிளிநொச்சி பழைய பகுதியில் உள்ள ஒரு காட்டில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமும் வெடிகுண்டு தயாரிக்கும் வசதியும் இருப்பதாக அண்மையில் ஒரு ஊடக மாநாட்டில் கூறியதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தார்கள். அவரையே தற்போது கைது செய்து நீதிமன்றில் ஆஜர் செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சந்தேக நபர் பல போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தார்கள். கிளிநொச்சி பகுதியில் உள்ள ஒரு வன இலாக்கா அதிகாரி தன்னிடம் இந்த ஆதாரமற்ற தகவலை கூறியதாக இந்த சந்தேக நபர் விசாரணையின் போது குறிப்பிட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது நீதவான் பசன் அமரசேன குறிப்பிட்ட அந்த வன இலாக்கா அதிகாரி மீது விசாரணை நடத்தினீர்களா என விசாரணையாளரிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த விசாரணையாளர்கள் இதுதொடர்பாக விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என கூறினர். இந்த சந்தேக நபர் கடந்த 2026 8 14 அன்று கொழுவு பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலிலிருந்து ஊடகங்களை தொலைபேசியில் அழைத்து கிளிநொச்சியில் உள்ள பழைய காட்டுப்பகுதியில் விடுதலை புலிகள் முகாமும் வெடிகுண்டு தயாரிக்கும் வசதியும் இருப்பதாக கூறியதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். இது முற்றிலும் பொய்யான எந்த ஆதாரமற்ற கூற்று என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தகைய அறிக்கைகளை வெளியிடுவது அமைதியை குலைத்து பொது அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டிய விசாரணையாளர்கள் அதன்படி தண்டனை கோவை சட்டத்தின் 120 மற்றும் 485 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். இதன்போது தேசிய பாதுகாப்பை குலைக்கும் நடவடிக்கை தொடர்பில் சந்தேக நபர் எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லையா என்று நீதவான் கேள்வி எழுப்பினார். அது தொடர்பாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதன்போது தொடர்ந்தும் திறந்த மன்றில் பேசிய நீதவான் இது ஒரு பாரதூரமான விடயம், இது நாட்டின் தேசிய பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுங்கள், விசாரணை செய்யுங்கள் என்று அங்குள்ள விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கிளிநொச்சி பகுதிக்கு ஒரு புலனாய்வு குழுவை அனுப்பியுள்ளது என்றும் புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அப்பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் காட்டுப்பகுதிக்கு சென்று விவசாயம் மற்றும் வணிக நடவடிக்கைகள் ஈடுபடுவது தொடர்பாக பிழை போலீசார் ஏற்கனவே நீதிமன்றத்தில் விடயங்களை தெரிவித்து வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் இதன்போது பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். பழைய காட்டுப்பகுதியில் ஒரு தமிழ் தொழிலதிபர் ஒரு பண்ணையையும் ஆடை தொழிற்சாலையும் கட்டி வருவதாகவும் அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதால் அந்த தொழிலதிபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் மா அதிபர் கூறியதாக புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தார்கள். இந்நிலையில் விடுதலை புலிகள் தொடர்பில் போலியான தகவல்களை பரப்பிய சந்தேக நபரின் கூற்று தொடர்பில் செம்மைப்படுத்தப்படாத முழுமையான பதிவை விசாரணையாளர்களுக்கு கையளிக்க ஊடக நிறுவனங்களுக்கு நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் 2 வரை விளக்கமறியில் வைக்குமாறும் நேற்று தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக
இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவயின பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான தகவல், அண்மையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கான நட்டையீடு வழங்கும் நடவடிக்கை இன்று இடம்பெறப் போவதாக இன்றைய திவயின

பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாளை தினம் இடம்பெற போகிறது. மீகமுவே கெட்டுமின் மியகிய பந்தநாகர் போலீஸ் தாதினா வினுவின் வந்தி பிரதானிய ஹெட்ட என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவயன பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை ஏற்பட்ட அமைதியின் போது உயிரிழந்த சிறைச்சாலை போலீஸ் பிரிவினுடைய அதிகாரிகள் 10 பேருக்காக நட்டையீடு மற்றும் உதவிகள் வழங்கும் நிகழ்வொன்று நாளை காலை 9:30 மணிக்கு வெளிக்கடை சிறைச்சாலை தலைமையகத்தில் இடம்பெறப்போவதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அமைதி சூழலின் போதும் சிறைச்சாலை அதிகாரிகள் 10 பேர் உயிர்ந்ததோடு அவர்களுக்காக இந்த அக்ரஹார காப்புறுதியின் கீழ் இந்த நட்டையீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஹேமந்த் பிரசாத் உள்ளிட்ட அதிகாரிகளின் தலையீட்டின் கீழ் இந்த வேலைத்திட்டம் இடம்பெறப்போவதாகவும் அவர்களுடைய உறவினர்களுக்கு இவை வழங்கப்படப் போவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் திவயன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகை மற்றும் ஏனைய பத்திரிகையினுடைய முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அது குறித்தும் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். செப்டம்பர் தா நமவினிதா சீட்ட நீத்திய கிரியாத்மகாய் அதிவேகி ஆசனப்பட்டி நொப்பலதின மகிண்ட தட மார்க ஆரக்ஷா பிடிவந்த ஜாத்திக சபாவக்கியாய் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீர தினகரன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இருப்பதை காணலாம். நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் சகலருக்கும் மன்னிக்கவும் சீட் பெல்ட் கட்டாயம், மீறுவோருக்கு செப்டம்பர் 19 முதல் அபராதம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள சகலரும் சீட் பெல்ட் அணிவது செப்டம்பர் 19 முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்படி சாரதிகள் மாத்திரமின்றி வாகனத்தில் பயணிக்கும் ஏனைய பயணிகளும் சீட் பெல்ட் அணிந்திருக்கிறார்களா என்பதில் கடுமையான கண்காணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக, சீட் பெல்ட் அணியாமல் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக இந்த தகவல் வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பயணிகளுடைய பாதுகாப்புக்காக இந்த நடைமுறை செப்டம்பர் 19 முதல் அமலுக்கு வருவதாக இன்று தினம் பத்திரிகைகள் அது தொடர்பான செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து எல்னினோ வானிலை தொடர்பான விடயம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு இப்போது வளிமண்டல திணைக்களம் அறிவிக்கிறது. நீரை மிகுந்த சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கோரிக்கை முன்வைக்கப்படுவது காரணம் எதிர்காலத்தில் இன்னும் அதிகப்படியான வெப்பம் வறட்சி நிலவ வாய்ப்பிருப்பதனால் இப்போது மிக அரிய வளமாக இருக்கின்ற நீரை மக்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் காலநிலையால் சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணலாம். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளிக்கு நேரடியாக ஆளாவதால் பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இனோகா சுரவீர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அத்தொடர்பான செய்தி வெளியாயிருப்பதை காணலாம். சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்கவும் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற எல்னினோ நிலைமை தொடர்பாக விளக்கம் அளிக்கின்ற ஊடக சந்திப்பில் நேற்று தினம் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை காரணமாக தோளில் ஏற்படும் தடிப்புகள், தசை பிடிப்பு மற்றும் அதிக வெப்பத்திற்கு ஆளாவதால் உயிரிழப்பு கூட பதிவாகக்கூடும் என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைமைகளுக்கு ஆளாகும் அதிக அபாயத்தை கொண்ட குழுவர்களாக சிறுவர்கள், முதியவர்கள், தொற்றா நோய்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட நபர்களை குறிப்பிடலாம் என வைத்தியர் இனோகா சுரவீர தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு வெளிப்புறங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் இந்த நிலைமையினால் கடுமையான அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சுகாதார பிரச்சனைகளை குறைப்பதற்காக நண்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையான காலப்பகுதியில் அதிக வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தோல் வறட்சியிலே கூடும், இதற்கு முடிந்தவரை தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிப்பதன் மூலம் அந்நிலையை குறைத்துக் கொள்ள முடியும். தரமான சரும பூச்சிகளை பயன்படுத்தலாம். கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை குடியுங்கள். ஆற வைத்த நீர் என்பது குளிரூட்டப்பட்ட நீர் அல்ல. மேலும் நீர் அருந்துதல், மென்மையான நிறமுடைய ஆடைகளை அணிதல், தலைப்பகுதியை மூடுதல் மற்றும் முக்கியமாக நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மருந்துகளை சரியான அளவில் உட்கொள்வதில் மிக முக்கியமான காரணியாகும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையை
மேலாண்மை செய்து செயல்படுவதற்காக அனைத்து நிறுவனங்களோடும் இணைந்து சுகாதார அமைச்சு செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த எல்னினோ மிகவும் தீவிரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் மக்கள் தற்போது இருக்கின்ற இந்த சூரிய ஒளியில் செல்கின்ற போது பின்பற்ற வேண்டிய விடயங்கள் அல்லது அதனை தவிர்ப்பதற்கான முறைகள் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற ஊடகத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதேபோல இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இன்னும் ஒரு பிரதானமான செய்தி வந்திருப்பதை காணலாம். வறட்சியால் 5 மாவட்டங்களில் 6073 ஏக்கர் விவசாயம் பாதிப்பும், உடனடி நட்ட ஈடுகளுக்கு விவசாய காப்பீட்டு சபை நடவடிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இன்று தினம் அருண பத்திரிகையிலும் அதுபோன்ற செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வியலி காலகுணையின் திஸ்திக்க பாக்க எத்துந்தாச பீடா என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டிலவும் கடுமையான வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மற்றும் ஏனைய பயிர்களுக்கு விரைவாக நட்டையீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தவின் அறிவித்தலுக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவிக்கிறது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையால் முனராகலை, புலனர்வை, அம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதன்படி முனராகலை மாவட்டத்தில் 1334 ஏக்கருக்காக 960 விவசாயிகளும், புலனர்வை மாவட்டத்தில் 1100 ஏக்கர் உரிமையாளர்களுக்கான 560 விவசாயிகளும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 435 ஏக்கருக்கு சொந்தமான 782 விவசாயிகளும், அம்பாறை மாவட்டத்தில் 1004 ஏக்கரில் விவசாயம் செய்த 505 விவசாயிகளும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 2200 ஏக்கருக்கு சொந்தமான 1900 விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 5 மாவட்டங்களிலும் இதுவரை 6073 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 4707 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட வயல்களை நேரில் சென்று பார்வையிட்டு சேதங்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் மாவட்ட மட்டத்தில் உள்ள விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை அதிகாரிகளால் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நெல், சோளம் உள்ளிட்ட 6 வகையான பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் வீதம் நட்டையீடு வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரையான பயிர் செய்கைக்கு நட்டையீடு வழங்கப்பட உள்ளது. இதேவேளை வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ள விவசாயிகள் தாமதமின்றி விவசாய மற்றும் காப்பீட்டு சபையை தொடர்பு கொண்டு தங்களுக்கான நட்டீடு தொகையை பெற்றுக் கொள்வதற்கான பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் நேற்று தினம் அறிவிக்கப்பட்ட தகவலும் பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இந்த விவகாரங்கள் ஒருபுறம் இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த ஒரு கருத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. அதற்கு அனில் ஜாயந்த பெர்னாண்டோ பிரதி அமைச்சர் அவர்களும் பதில் வழங்கியிருக்கிறார். அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, 2028 கடனை மீள செலுத்தாவிடின் நாடு மீண்டும் வங்குரோ தடையும், அந்நிய செலாவணி 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கப்படுவது அவசியம் என ரணில் சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் 2027 மார்ச் மாத இறுதியுடன் முடிவுக்கு வருகிறது. எனவே தொடர்ந்து நாணயத்தோடு இணைந்து செல்வதா இல்லையா, அரசாங்கத்தின் வேலை திட்டம் என்ன ஆகிய விடயங்கள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். 2028 போது எமது அந்நிய செலாவணியை 15 பில்லியன் டாலராக அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று கடன் மீள செலுத்தப்படவில்லை என்றால் நாடு மீண்டும் வங்குரோத்தில்லை அடையும் என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சேமலாப்பிட்டியால் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகிருப்பதை காலவினவே அவர் தெரிவித்த அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து நேற்றைய தினம் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துகள் மிக முக்கியமாக இருப்பதை காலமே அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த கருத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம் கேட்கலாம்.
1: ආශයක් කරනවා 2028 වෙනකොට ණයගෙව ගන්න බෑ නැවතත් රට බංකොලොත් වෙනවා ප්‍රමාණවත් සංචිත නැහැ කියන අදහසක් ඇත්තටම ඒ ඉදිරිපත් කරන දත්ත තොරතුරු අර්ථකතන සියල්ලක්ම නොමග යවන සහ වැරදි මොකද රට
0: අපි මොනාල් ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ විනාල් මුන්වෙකපට 2028 ආණ්ඩුවේ ඉලංගේ මීണ്ടും වංගරෝත් නිලයේ අඩයම් என்ற குற்றச்சாட்டு මුන්වෙකම් தரவுகளும் கருத்துக்களும் மக்களை தவறாக வழிநடத்துவே என்றும் தொழில்நுட்ப ரீதியாக முற்றிலும் தவறானது என்றும் அமைச்சர் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே வேறு விடங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெளிநாட்டு கையிருப்பு என்பது கடன்களை செலுத்துவதற்கு மட்டும் பயன்படுத்தும் நிதி அல்ல, அது நாட்டின் இறக்குமதிகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீராக கொண்டு செல்வதற்கான ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படுகிறது. கடந்த ஆட்சிக் காலத்தில் வாகன இறக்குமதிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய அரசு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்துள்ளது. கடன் மறுசீரமைப்பையும் சீராக மேற்கொண்டு வருகிறது. வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்படாமல் இருந்திருந்தால் ஜூன் மாத இறுதியில் இருந்து 6.5 பில்லியன் டாலர் கையிருப்பு மேலும் 3.5 பில்லியன் டாலர் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எளிதில் தாண்டி இருக்கும். மத்திய கிழக்கு நிலவும் பதற்றங்கள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு போன்ற உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இலங்கையிடம் தற்போது 6.5 பில்லியன் டாலர் வெளிநாட்டு கையிருப்பு உறுதியாக உள்ளது. ஏற்பெறும் 6 மாதங்களில் இதனை கையிருப்பை 8 பில்லியன் டாலராக உயர்த்துவதே அரசின் பிரதான இலக்காகும். 2027 முதல் 2029 வரையிலான ஆண்டுகளில் இலங்கை ஆண்டுக்கு அதிகபட்சமாக 3.8 பில்லியன் டாலர் மட்டுமே கடனாக செலுத்த வேண்டி இருக்கும் என்பதால் தற்போதைய கையிருப்பு நாட்டின் தேவைகளுக்கும் கடன் செலுத்துவதற்கும் போதுமானதாகவே இருக்கும். அரசாங்கம் எதிர்பார்க்கும் 8 பில்லியன் டாலர் கையிருப்பு இலக்கை எட்டுவதற்கு பல வழிகளில் டாலர் வரவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த 6 மாதங்களில் நாட்டின் நடப்பு கணக்கில் கூடுதலாக 900 மில்லியன் டாலர் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சர்வதேச நாணயத்தின் டிசம்பர் மாத தவணையான 350 மில்லியன் டாலர் உட்பட சர்வதேச வளர்ச்சி அமைப்புகளின் 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதி கிடைக்க உள்ளது. இதை தவிர முதலீட்டு சபை மற்றும் கொழும்பு துறைமுக நகர் திட்டங்கள் மூலம் மேலும் 1 பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் வரவுள்ளன. முந்தைய அரசின் போது நாட்டின் வங்கி அமைப்பின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் எதிர்மறை மதிப்பில் இருந்தன. ஆனால் தற்போதைய அரச நிர்வாகத்தின் கீழ் ஜூன் மாத தரவுகளின்படி வங்கி அமைப்பின் வெளிநாட்டு சொத்துக்கள் 1265 பில்லியன் ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் டாலர் அளவு நேர்மறையான வளர்ச்சி எட்டியிருக்கின்றன. கடன்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சரியான பொருளாதார மேலாண்மை காரணமாக சர்வதேச நிதி நிறுவனங்கள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை நேர்மறையாக மதிப்பிட்டுள்ளன. எனவே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கடன் செலுத்தும் திறன் குறித்து பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் எவ்வித வீண் அச்சமும் கொள்ள தேவையில்லை என்பதாக நேற்று தினம் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது தெரிவித்த கருத்துக்களும் பிரதான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்றைய பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள் குறித்தான விடயங்கள் தொடர்பிலும் நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம். நேற்று தினம் பிரதமரினால் விசாரணமான ஒரு சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது குறித்தான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், ஊழல் தடுப்பு சட்டம் இலக்கம் 2023 திருத்தம் செய்வதற்கான ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் இலக்கம் 2023 கீழ் 9 இல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான ஊழல் தடுப்பு திருத்த சட்ட மூலத்தை பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி நேற்று புதன்கிழமை சமர்ப்பித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் தற்போதுள்ள ஊழல் தடுப்பு சட்டத்தின் செயற்திறனை மேலும் வலுப்படுத்துவதோடு முன்னர் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை நீக்கும் நோக்கில் இந்த திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பொது அதிகாரி என்ற சட்டப்பூர்வ வரையறையில் மாற்றங்களை மேற்கொள்ளவும் அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் அரசின் உரிமை பங்குக்கான வரம்பை குறைந்தது 50% நிர்ணயிக்கவும் முன்மொழியப்பட்டிருக்கிறது. சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளில் இடம்பெறும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் இதில் நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டதோடு அதேவேளை வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படியில் நேற்று பிரதமரினால் சட்டமூலம் உத்தியோகபூர்வமாக பார்லிமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அது இனி வழக்கமான பார்லிமெண்ட் நடவடிக்கைக்கு உட்பட்டு விவாதம் மற்றும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுடன் அதன் பின்னர் மீண்டும் அது இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறும் என்பதாகவும் அதற்கு இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து 22வது அரசியலமைப்பு திருத்தம் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் அரசு நாணயக்கார அமைச்சரவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிபதிகளுடைய வயதிலை தொடர்பான விடயங்கள் உட்படுத்தியும் நீதிமன்ற மறுசீர் விடயங்கள் உட்படுத்தியும் இந்த சட்டம் மூலம் இந்த திருத்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து நேற்றைய தினம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மனுக்கள் அதனை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி மற்றும் தமிழன் பத்திரிகை தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது. 22வது திருத்தத்துக்கு எதிராக 9 மனுக்கள் இதுவரை தாக்கல், சர்வஜன வாக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடர் வலியுறுத்து என்பதாக தமிழன் பத்திரிகையும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் சவாலுக்கு உட்படுத்தி இதுவரை 10 மனுக்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. தினமின பத்திரிகை தொடர்பான ஒரு செய்தி வந்திருந்தது. 36 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தினமின பத்திரிகை இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி ஒன்றை தந்திருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவின் ஒரு பகுதியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை சவாலுக்கு உட்படுத்தி நேற்று மாலையாகும் போது சுமார் 10 விசேட மனுக்கள் வியாக்கியானம் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட தொடர்ந்து அவற்றுக்கு எதிரான மனுக்களை தாக்கல் செய்வதற்கான 14 நாட்கள் காலக்கெடு நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையிலேயே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தேச சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் 22வது திருத்தத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. குறித்த சங்கத்தின் பொருளாளர் TMS பசிந்து சில்வா மற்றும் உதவி செயலாளர் ஆகியோர் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வகையில் இப்போது வரைக்கும் மொத்தமாக 10 மனுக்கள் நேற்று மாலை வரைக்கும் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. அவர்கள் கூறுகின்ற முக்கியமான விவகாரம், இந்த விடயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிவாரணத்தை கோரிதான் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அடுத்து நேற்று தினம் 22வது திருத்தம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் பல விளக்கங்களை வழங்கியிருந்தார். அது குறித்தான செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் தலைப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உருவாக்கத்தில் எவ்வித தவறுமில்லை, சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் என்பதாக அந்த செய்தி வெளியாகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உருவாக்கத்தில் எவ்வித தவறோ அல்லது குறைபாடோ நேரிடவில்லை. இந்த சட்டம் மூலம் ஆளும் தரப்பின் உறுப்பினர்களால் தயாரிக்கப்படவில்லை. குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக எதிர்க்கட்சியினர் சட்டவரைய திணைக்களம் சட்டமாதிபத் திணைக்களம் மீது குற்றஞ்சாட்டுவது முற்றிலும் தவறானது என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். சட்ட திருத்தத்தில் செல்வாக்கு செலுத்தும் வெளிப்படுத்தல்கள் முன்வைக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். அரசியலமைப்பு திருத்தத்துக்கும் சாதாரண சட்டமூலத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அரசியலமைப்பு திருத்தத்தில் செல்வாக்கு செலுத்தும் வெளிப்படுத்தல்கள் முன்வைக்கப்படாது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் 20வது திருத்தம் 21வது திருத்தம் ஆகிய திருத்தங்களில் செல்வாக்கு செலுத்தும் வெளிப்படுத்தல்கள் முன்வைக்கப்படவில்லை. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உருவாக்கத்தில் எவ்வித தவறோ அல்லது குறைபாடோ தெரிய நேரிடவில்லை. இந்த சட்டம் மூலம் ஆளும் தரப்பின் உறுப்பினர்களால் தயாரிக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கியதை தொடர்ந்து சட்டவரைய திணைக்களம் சட்டவரைவினை தயாரிக்கிறது. சட்டமாதிபர் திணைக்களம் அதற்கு அனுமதி அளிக்கிறது. பின்னர் சட்டவரைவு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் செயலாளர் நாயகம் அலுவலகம் சபாநாயகர் அலுவலகம் அவற்றை ஆராய்கிறது. ஆகவே சட்டவரைவு ஒன்று தயாரிக்கும் போது துறைசார் நிபுணர்கள் மற்றும் அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதில் நேரடியாக தொடர்பு கொள்கிறார்கள். எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சட்டவரஞ்ச திணைக்களம், சட்டமாதிப திணைக்களம் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் இது முற்றிலும் தவறான விடயம் என்றும் நேற்று தினம் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காலம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக வருகிறது. சட்டத்தரணிகள் சங்கம் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கப்படாமை தொடர்பில் கலந்துரையாட இன்று வியாழக்கிழமை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் பாராளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் விசேட கூட்டொன்றை முன்வைத்து தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை சட்டத்தரணிகள் தன்னிடம் கோரிக்கை விடுத்த கோரிக்கைக்கு இணங்க 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் வெற்றிடம் நிலவி காணப்படும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பதவிகளை நியமிக்காமை என்பவற்றால் அடைந்துள்ள நிலைமைகள் தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்றங்களை உறுப்பினர்கள் மாத்திரமின்றி பாராளுமன்றத்தில் உள்ள 225 சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெளிவுபடுத்தும் என கோரப்பட்டது. அது தொடர்பாக கடிதங்கள் அனுப்பப்பட்டு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் திட்டமிட்டவாறு இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்றத்துக்கு வரை வந்து கலந்துரையாட இருக்கிறார்கள். அதனால் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக நேற்று தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை கூற அதற்கு நேற்று தினம் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நீதி சங்கமையை சாக்கச்சாவட்ட சிஎல்லு மந்திரி வருண் என்ன விபக்ஷ நாயகியின் இல்லீமாக் என்பதாக ஒரு தலைப்பு இருக்க, அதுக்கு அருகிலேயே அருண பத்திரிகை இன்னொரு தலைப்பு தருகிறது. சிஎல்லு மந்திரி வருண் கெந்தவன பலயாக் சஜித் சபாநாயகர் கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது. நாங்கள் கலைமலை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒரு விடயம் செய்வதற்கான அதிகாரம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லை. எனவே ஆளும் தரப்பு சார்பாக எவரும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த அந்த கோரிக்கைக்கு பதில் வழங்கும் போது தெரிவித்த கருத்தாக அந்த செய்தியும் இன்றைய தினம் அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான விவகாரமும் நேற்றைய பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக மாறியிருந்தது. அது தொடர்பாகவும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். கல்முனை விவகாரம் நேற்றைய தினமும் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக மாறியது. அது குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகையில் செய்திகளை தந்திருக்கின்றன. ரவுப் ஹக்கீம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. கலாச்சாரங்களை பேணும் வகையில் சீருடைகள் அமைய வேண்டும், கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படாத தீர்மானம் அவசியம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அரசுறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் சீருடையுடன் தங்கள் மத கலாச்சாரத்தை பேணும் உடைகளை அணியக்கூடிய வகையில் அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் எம்பி பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணலாம். அத்துடன் கல்முனை வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்று தற்போது பணியில் இருக்கின்றவர்கள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் அவர் தெரிவித்த கருத்து பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் அவருடைய மத சுதந்திரம் உள்ளிட்ட விடயம் கலாச்சாரங்களை பேணுகின்ற வகையிலும் நடவடிக்கை வேண்டுவதாக அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புதிதாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள தாதியர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அனுமதியை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ரவுப் ஹக்கீம் அவர்கள் கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அதேபோல அர்ச்சுனா எம்பி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அது தொடர்பான செய்தி இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் முதற் பக்கத்தில் இடம்பெறுகிறது. கல்முனை வடக்கு வைத்தியசாலை பணிப்பாளர் சுகுணன் ஒரு இனவாதி, சபையில் அர்ச்சுனா எம்பி என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கல்முனை வடக்கு வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் மிக மோசமான இனவாதி, முதலில் கருணாவுடன் இருந்து பின்னர் ரணிலோடு இருந்தவர் என்று குற்றம் சாட்டிய சுயேட்சை குழு 17 தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா ராமநாதன் நான் வடக்கு மாகாண சபையை பொறுப்பேற்றவுடன் முஸ்லிம் மக்களுக்கு குடியேற ஒதுக்கப்பட்ட அந்த காணிகள் தொடர்பான விடயம் குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப் போவதாகவும் பொம்மைவெளி காக்கைத்தீவு பகுதிகளை அபயர் செய்வதே எனது முதல் பணி என்றும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நிதி சட்டத்தின் கீழான சிரம வாசனா நிதியத்தை கலைத்தல் தொடர்பான சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களின் அடிப்படை உரிமை தொடர்பில் இங்கு பேச வேண்டியிருக்கிறது. எனவே இந்த 9 முஸ்லீம் பெண் சுகாதார உதவியாளர்கள் ஆடை பிரச்சனை முடிந்துவிட்டது என ஆதம்பாவ எம்பியும் சுகாதார அமைச்சருடன் பேசிய முஸ்லீம் எம்பிக்களும் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த பிரச்சனை இன்று வரை முடியவில்லை என்பதாகவும் அவர் இது கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த விடயங்களுக்கு நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த் ஜெயதீஸ் பதில் வழங்கியிருந்தார். அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நம்பிக்கிறது. கல்முனை வைத்தியசாலை சீருடைய விவகாரம், இனவாதிகள் கால்பந்தாட ஒருபோதும் இடமளியோம், நடைமுறை சுற்றறிக்கைக்கு அமைவாகவே சீருடை பேச்சு மூலம் தீர்வு, இனவாதத்தை தோற்கடித்து எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது, திருத்துவதனில் பாராளுமன்றில் விரிவான கலந்துரையாடல் அவசியம் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்தி பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் நடைமுறை சுற்றறிக்கையின் பிரகாரமே செயற்பட முடியும், சீருடை விவகாரத்தை இனவாதமாக மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு இடமளிக்க முடியாது, அரசாங்கம் திட்டவட்டம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு பிரதான முதற்பக்க செய்தியாக தந்திருப்பது நாங்கள் காணலாம். கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரத்தை காட்பந்தாக பயன்படுத்த இனவாதிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த் ஜெயதீஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய பிரச்சனைகளுக்கு பொது இணக்கப்பாட்டோடும் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் அனைவரும் பொறுப்புடனும் சிறந்த முறையிலும் செயற்பட வேண்டும் என்றும், சமூக வலைதளங்களிலோ அல்லது வெளியில் தேர்தலை இலக்காக கொண்டு முன்வைக்கும் விடயங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்துழைப்பு வேளை விவாதத்தின் போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எம்பி நிசாம் காரியப்பர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த பதிலை வழங்கியிருக்கின்றார். எதிரில் மேலும் தெரிவித்த அமைச்சர், இந்த நாட்டில் மூவின மக்கள் வாழ்கின்றார்கள், இதனால் அனைத்து இன மக்களின் கலாச்சாரங்களையும் அடிப்படையாக கொண்டதாக இந்த நாடு காணப்படுகிறது. அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கடந்த காலங்களில் இனவாதம் எனும் நீரில் இந்த பிரச்சனைகள் கையாளப்பட்டு வந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இனவாதம் என்ற நீரில் சிலர் நீந்தி சென்றிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதத்தை தோற்கடித்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. இந்த 2 வருட காலத்தில் பல பிரச்சனைகளுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு காணப்பட்டுள்ளன. இனவாதிகள் இந்த விடயத்தை காட்பந்தாக பயன்படுத்த நாம் இடமளிக்கப் போவதில்லை. அரசேவையில் உடை ஒழுங்குமுறைமை உள்ளது, சுகாதார சேவையில் அதற்கான சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு சிறந்த வழங்குவதற்காகவே சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் சுகாதார சேவையில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு சீருடை கொடுப்பனமும் வழங்கப்படுகிறது. கல்முனை வைத்தியசாலையில் சீருடையை அடிப்படையாக கொண்டு எழுந்த பிரச்சினை சுகாதார அமைச்சுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கும் இனவாதிகளின் நோக்கத்தை தோற்கடிப்பதற்காகவுமே புதிய கனிஷ்ட உத்தியோகத்தர்களுக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கம் காலத்தில் விடுக்கப்பட்ட சுற்றறிக்கை அமைவாகவே சுகாதார சேவையாளர்களின் சீருடை தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த சுற்றறிக்கையை திருத்தம் செய்ய வேண்டுமாயின் அதற்கான நடவடிக்கைகளை பாராளுமன்றத்தின் ஊடாக முன்னெடுக்கலாம். அதுவரையில் நடைமுறையில் உள்ள சுற்றறிக்கையில் அமல்படுத்தப்படும் முஸ்லிம் பெண்கள் சுகாதார சேவையில் இணையும் ஈடுபாடு அதிகமாகவே காணப்படுகிறது. அதனை நாம் வரவேற்கின்றோம். தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள தீர்மானம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு பொது இணக்கப்பாட்டோடு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த் ஜெயதீஸ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல பாராளுமன்றத்தில் நேற்று இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் பேசுபொருளாக மாறியது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் இருக்கின்ற மற்றொரு முக்கியமான தகவல் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட கபரகளை மக்களுக்கு வீடுகள், ஜனாதிபதியின் தலைமையில் 28ஆம் தேதி வைபவம் என்பதாக அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. பதுலை மாவட்டத்தின் கபரகளில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு எதிர்வரும் 28ஆம் தேதி ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயகியின் தலைமையில் இடம்பெறவுள்ளதாக பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் தலா 32 லட்சம் ரூபாயை செலவழித்திருக்கிறது. அன்றைய தினத்தில் 50 குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் கையளிக்கப்படவுள்ளதாகவும் அவர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் நிதி சட்டத்தின் கீழான சிரம வாசனா நிதியத்தை கலைத்தல் தொடர்பான சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காகவே சிரம இவர்களின் நலன் செயல்பாடுகளுக்காகவே இந்நிதி பயன்படுத்தப்பட்டது. தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகை, இலவச சட்ட உதவி, விபத்துக்குள்ளாகும் தொழிலாளர்களுக்கான இந்த பல விடயங்கள் குறித்தும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நிவாரணம் வழங்குதல், தற்காலிகமாக சேவை இடைநிறுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு உதவுதல், அவர்களுக்கான தொழில் பயிற்சி உட்பட பல்வேறு விடயங்கள் இதன் மூலம் முன்னெடுக்கப்பட்டன. இன்னும் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் சில அமைச்சர்கள் மேற்கொண்ட ஊழல் காரணமாக இந்த நிதியத்தின் நோக்கம் சீர்குலைக்கப்பட்டுவிட்டது. நேற்று தினம் பிரதி அமைச்சர் திருலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்தார். எனவே இந்த கபர்களை மக்களுக்கான வீடுகள் வழங்குகின்ற விடயம் துறவில் அவர் குறித்து குறிப்பாக பல வருடங்களாக அவர்கள் 2022ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இந்த தொடர்ச்சியாக அங்கு இருக்கின்ற ஒரு தேயிலை தொழிற்சாலையில் இந்த 50 குடும்பங்களும் எந்தவித வசதியும் இல்லாமல் மிக மோசமான நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு தான் கபர்களை பகுதியில் வீடுகள் அமைக்கப்பட்டு அந்த 50 வீடுகள் 28ஆம் தேதியும் அவர்களுடைய வீடுகள் ஒப்படைக்கப்படுகின்றன. முதல் முறையாக சொந்த காணி உரித்தோடு அவர்களுக்கான இந்த வீடுகள் கையளிக்கப்பட இருப்பதாக நேற்று தினம் பிரதி பிரதீப் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து மற்றொரு தகவல், ஹிஸ்புல்லா எம்பி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார், பிரதமர் அதற்கு பதில் வழங்கியிருக்கிறார். தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தின் ஜனநாயக சீர்திருத்தங்களை வரவேற்கிறோம், முக்கிய துறைகளில் முஸ்லீம் பிரதித்துவம் அவசியம் என்பதாக ஹிஸ்புல்லா எம்பி விடுத்த கோரிக்கை தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையில் வருகிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து அனைத்து சமூகங்களையும் சமமாக மதிக்கும் நோக்கில் முன்னெடுத்து வரும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை வரவேற்கத்தக்கவே என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அத்துடன் நாட்டின் பன்முகத்தன்மையை மதித்து நல்லாட்சியை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார். எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் முஸ்லீம் பிரயத்துவம் இல்லாதமை ஒரு குறைபாடு சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய உறுப்பினரான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அரசாங்கம் எதிர்பார்க்கும் தகுதி மற்றும் திறமையுள்ள முஸ்லீம் ஒருவரை அந்த குழுவுக்கு நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நேற்று தினம் கோரிக்கொண்டு முன்வைத்திருக்கிறார். இதற்கு பிரதமர் பதில் வழங்கினார். அந்த செய்தி இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையினுடைய முதற் பக்கச்செயல் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புள்ளி அடிப்படையிலேயே உறுப்பினர்கள் நியமனம், எல்லை நிர்ணய குழு, முஸ்லீம் பிரயத்துவம் குறித்து பிரதமர் விளக்கம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. எல்லை நிர்ணய ஆணைக்குழு தொழில்நுட்பம் மற்றும் துறைசார் தகமை மற்றும் தெரிவுக்கான புள்ளி அடிப்படையிலேயே உறுப்பினர்கள் மூவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அருணி அமரசூரியை தெரிவித்தார். நேற்று தினம் பாராளுமன்ற நிலையில் கட்டளை 27(2) விசேட கூட்டணி முன்வைத்து தேசிய இளநிலை ஆணைக்குழுவில் ஏன் முஸ்லீம் உறுப்பினர்கள் இணைக்கப்படவில்லை என்பதாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு தகவலும் பத்திரிகையில் முதற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதுடன் நாங்கள் பார்க்கலாம், நாடு திரும்பும் அகதிகளின் பிரச்சினைகளை ஒரே பொறிமுறையில் தீர்க்க வேண்டும், ஒருங்கிணைந்த மேல் வருகை மறுவாழ்வு அழகு அவசியம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகள் பிரச்சினைகளை ஒரே பொறிமுறையில் நீக்குவதற்கு வடக்கு கிழக்கில் ஒருங்கிணைந்த மேல் வருகை மற்றும் மறுவாழ்வு அழகு ஒன்றை நிறுவ வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம் 27(2) விசேட கூட்டணி முன்வைத்து அவர் இந்த விடயத்தை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். இதேவேளை நேற்று தினம் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால இது குறித்து கருத்துக்களை முன்வைத்தார். அந்த செய்தி இன்றைய தமிழன் மற்றும் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். தமிழன் பத்திரிகையில் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்த இலங்கையர் நாடு வர தடையில்லை, தூதரகத்தில் குடியுரிமையை உறுதிப்படுத்துமாறு அமைச்சர் விஜயபால தெரிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிட தினகரன் பத்திரிகையில் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதில் உள்ள சிக்கல்களை நீக்க நடவடிக்கை சபையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்ப விரும்பினால் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்புகையில் எதிர்கொள்ள நேரும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதற்கமைவாக செயற்படுமாறு குடிவரவு மற்றும் குடியுறவு திணைக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் நேற்று தினம் அவர் சாணக்கிய எம்பி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி, வடக்கில் நிலவும் காணி பிரச்சனைகளை தீருங்கள், எதிர்க்கட்சி தலைவர் சபையில் கோரிக்கை. மக்கள் விவசாயம் செய்த வசித்த காணிகள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதான செய்திகளாக இருப்பதை பார்க்கலாம். வடக்கில் நிலவும் காணி பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுக்கு ஏதாவது நிவாரணத்தை வழங்குமாறும் அவர்களின் காணி பிரச்சினைகள் தீர்வு காணுமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுகிறது என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல நேற்று தினம் இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாளர் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தலைமையில். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப சேவையை நாடாளாவிய ரீதியில் நிறுவுவதில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் பரிமாற்ற செயலாக்கத்துக்கு வலுவான பங்களிப்பை வழங்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப சேவையை நாடாளாவிய சேவையாக நிறுவுவதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி குமார் திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் 2026 ஆண்டுக்கான திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்கள் முன்னேற்றம் விழாவை கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே இதன்போது பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் அங்கு பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக கவுடெக் நிறுவனம் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்தும் இங்கே பேசப்பட்டது. போக்குவரத்து குற்றங்களுக்காக தண்டப்பணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்துவதற்கான நடைமுறை சாத்தியப்பாடுகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்ட நிலையில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான விவகாரத்தை இந்த வருட இறுதிக்குள் அமல்படுத்துவதற்கான விடயங்கள் குறித்தும் நேற்று தினம் ஜனாதிபதி தலைமையிலான இந்த கலந்தாய்வின் போது விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் தகவல் ஒன்று இன்றைய வீரகேசரி பத்தினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார நிலைமை காரணமாகவே இளைஞர்கள் திருமணத்துக்கு தாமதிக்கின்றனர், ஐநா சனத்தொகை நிதியம் என்பதாக ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதையும் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதையும் தாமதிப்பதற்கு பொருளாதார நிலைமை உள்ளிட்ட பல காரணிகள் தாக்கம் செலுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் தெரிவித்திருக்கின்றது. அதிகரித்த வாழ்க்கை செலவு, வீட்டு வசதியை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிரமம், போதிய வருமானம் இல்லாமல் மற்றும் வேலைவாய்ப்பில் காணப்படும் நிலையற்ற தன்மை ஆகியவை இளைஞர்களின் திருமணம் மற்றும் குழந்தை பெறுபேறு தொடர்பான முடிவுகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர்கள் திருமணம் அல்லது குழந்தை பெற்றை விரும்பவில்லை என்பதல்ல, மாறாக பொருளாதார ரீதியாக ஓரளவு சிரமமான வாழ்க்கை ஏற்படுத்திக் கொண்ட பின்னர் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க விரும்புவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டு விடயத்தை மையப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சனத்தொகை நிதியம் இந்த தரவுத்தளத்தை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாளும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை எல்லா விஷயங்களையும் அலசி ஆராயப் போகிட்டோம் காலை பொழுதோ வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோட்டிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3084 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 4, 7, 40, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 4, 7, 40, 41. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 76,83,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,85,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளநீர நிற அத கோட்டிபத்தி அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுசு ராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 8, 43, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 8, 43, 54. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக நேற்றைய நாளில் 1,80,91,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்டாச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 7, 35, 38, 80. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,258 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 7, 35, 38, 80. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 3, 4, 6, 2. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 3, 4, 6, 2. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,96,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,90,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,419 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 6, 36, 49, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 6, 36, 49, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 2, 7, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மணிக்கும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 7, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 8, 2, 7, 2, 0. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,47,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பீரி தன சம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 992 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 0, 0, 1, 8, 9-6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 0-0-1-8-9-6. நேற்றைய நாளில் 39,21,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரிதன சம்பத்தில் திட்டத்தினை இப்பொழுதே குளோனு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 466 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 1-8-9-6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 1-8-9-6. நேற்று நாளில் 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 69,1,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக மணிக்கம் அடுத்து சீட்லிப்புக்கான பச்சை நிற ஜயசம்பத் ஆச்சரியப்பட்டுள்ள திட்டத்தினை இன்று கொள்ளுடவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1088 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 16-17-32. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 16-17-32. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 41,75,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணை சசிரி அச்சிடப்பட்டுள்ள திட்டங்கள் அல்லது டிஎல்வி சி பெப்பூராக டிஜிட்டல் திட்டங்களை இன்றே குறுநுவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கபிரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,434 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் சுப்பர் இலக்கம் 29 வெற்றி இலக்கங்கள் 11-20-51-72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சுப்பர் இலக்கம் 29 வெற்றி இலக்கங்கள் 11-20-51-72. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,44,82,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,32,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சினர கப்பருக்கு அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்பி சீப்பூடாக டிஜிட்டல் தொட்டிகளை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் வாங்க வேண்டும் சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? நான் நியாயமான ஆசை தானே. அப்படியான பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்ட்ரீட்ஸ். ஆக ஜனதா ஸ்ட்ரீட்ஸ் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், கடல் தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஐடி வகையில் இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே செல்லுங்கள், பெற்றுக்கொள்ளலாம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பதாச குளத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 400வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 35, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 35, 43. சிறப்பு இலக்கங்களாக 3, 6, 0, 6. சிறப்பு இலக்கங்களாக 3, 6, 0, 6. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,13,620 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,526 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 9, 15, 18, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 9, 15, 18, 39. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 88,31,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,87,67,966 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,284 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 9, 3, 0, 2, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 9, 3, 0, 2, 2, 2. நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,20,55,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,90,34,144 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,314 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 37, 46, 56, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 37, 46, 56, 71. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,66,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,69,48,590 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் இலக்கம் 4. வெற்றி இலக்கங்கள் 3, 31, 32, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 3, 31, 32, 38. சூப்பர் இலக்கம் 4. நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 79,20,920 ரூபாய் பெறுமதியான

இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1593 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்ம ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 32, 36, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்ம ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 32, 36, 46. நேற்று நாளில் 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,43,080 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,32,239 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 0, 2, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 859 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 0, 2, 2, 2. நேற்று நாளில் மொத்தமாக 582,81,000 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 552 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 5, 1, 4, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 5, 1, 4, 5. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 732,240 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
4: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 20 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:35 9 வரை, ராகு காலம் பிற்பகல் 1:35 3 வரை, யமகண்டம் காலை 6 7:35 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் லாபம், மிதுனம் முயற்சி, கடகம் உயர்வு, சிம்மம் நன்மை தண்ணீர் வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு வாழ்வு, மகரம் பொறுமை, கும்பம் நற்செயல், மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் லாபம், மிதுனம் முயற்சி, கடகம் உயர்வு, சிம்மம் நன்மை தண்ணீர் வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு வாழ்வு, மகரம் பொறுமை, கும்பம் நற்செயல், மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

நல்ல பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வழக்கம் வசனம் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் பாடல். காலையிலே கேட்கும் போது அழகாக இருக்குது இல்லையா? இந்த காலை பொழுது காட்சிகளும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது. பார்க்கும்போது இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நல்ல உற்சாகமான நாளாக இருக்க போகிறது. ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக இன்றைய நாளில் வரப்போகிறது. தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 8:02.

யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் தீனா திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து விடுத்து பாடமில்லா பாடிய பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். தொடர்ந்து மனித கொள்ளுங்கள் 102.6 102.8 நிலவரிசையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். போனீங்கன்னா இங்க நிறைய செய்திகள் இருக்குன்னு சொன்னீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது அமெரிக்கா போறதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா விசாலாம் போடுவீங்க. இப்போ அமெரிக்கா சில சட்டங்கள் இருக்குது, அதே போல இங்கு சில நடைமுறைகள் பின்பற்ற போவதாக இப்பொழுது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அமெரிக்க தூதரகம் தான் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதாவது குழந்தைகளுக்காக அமெரிக்கா செல்வதை இப்பொழுது நாங்கள் தடுக்கப் போகிறோம். அதாவது என்னன்னு சொன்னா, இது தொடர்பாக வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வமான அறிவிப்பில் தான் இந்த விஷயம் குறிக்கப்படுகிறது. ஒருவர் அமெரிக்கா பயணம் செல்வதை குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக, அங்க போய் நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முதலமாக அங்கு பிரஜையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த குடியுரிமை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆக அமெரிக்கா கன்சுலர் அதே போல அதிகாரிகள் கருதினால் இந்த விண்ணப்பங்களை நாங்கள் நிராகரிக்க முடியும், அப்படியான விண்ணப்பங்கள் இனி வரக்கூடாது, அப்படி வந்தால் நாங்கள் அதை நாங்கள் ஓகே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறான நோக்கங்களுக்காக சுற்றுலா பயணி சுற்றுலா விசாவில் போயிட்டு நீங்க அங்க போய் அங்க குழந்தை பெற்றுக்கொண்டு அவர்களை அங்கு குடியுரிமை ஆக்குவது அது சரியான விடயம் கிடையாது. அது அமெரிக்கா தூதரகம் தெளிவாக இப்ப சொல்லியிருக்கிறது. அப்ப இலங்கையில இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, இலங்கையின் அமெரிக்க தூதரகம் சொல்லியிருக்காங்க, இனிமேல் அந்த மாதிரியான விசாக்கள் நாங்கள் ஓகே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோக்கமாக இருந்தால் நாங்க சரியாக இதெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு அப்படிதான் நோக்கம் சொன்னா நாங்கள் ஓகே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றபோது நிறைய சொந்தங்கள் சொல்லி யோசிப்பாங்க, நம்ம பிளான்ல இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி. சரி சரி, நான் எல்லாத்தையும் சொல்ல சும்மா சொன்னேன். சரி, இப்படியான விஷயங்கள் இருக்கிறது, அதனால தான் அந்த மாதிரி சட்டங்கள் வருகிறது. அதே போல நாங்கள் நேற்று நாளில் சுவாரஸ்யமான விடயம், சுவாரஸ்யத்தை தாண்டி நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய விடயம் தான், இலங்கை இந்தியா போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. அது நேற்று இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மொத்தமாக நேற்று முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்திருக்கிறது. இந்தியா அணி 165 ஓட்டல வெற்றி வாகை சூடியது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நடைபெறப் போகிறது. 23 முதல் 27ஆம் தேதி வரை இந்த போட்டி நடைபெறப் போகிறது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த முதலாவது போட்டியை பொறுத்தமட்டும் இலங்கை அணியின் இரண்டாவது இன்னிங்ஸுக்கான துடுப்பாட்ட பார்த்து போதாது. அதே போல இந்தியா அணிக்கு ஆரம்பத்தில் முதலினிஸ்கா கொடுத்த ஓட்டங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியது. இந்தியா அணிக்கு பொறுத்தவரை 462 ஓட்டங்களை கொடுத்திருந்தார்கள், வாரி வழங்கி இருந்தார்கள். அதே போல இந்தியா அணி துறைப்பாட்டமும் ரொம்ப பிரகாசிக்கப்பட்டது. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா அணி பெரிதும் சோபிக்கவில்லை. 193 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டையும் எழுந்தது. ஆனால் இலங்கை அணி 184 ஓட்டங்கள் முதலினிஸ்கா பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸ்காக 206 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. இலங்கை அணி இரண்டாவது துடுப்பாட்டத்தை பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் பெரிதும் சோபிக்கவில்லை சொல்ல வேண்டும். நிசான் மதுசங்கர் 6 ஓட்டங்கள், லஹிர் உதார 16 ஓட்டங்கள், அதே போல பசிந்து 0, கமிந்து மெண்டிஸ் 2 ஓட்டங்கள், தனஞ்சேரி செல்வா 59 ஓட்டங்கள், சோனல் தனுஷ் 84 ஓட்டங்கள், நிரோஷன் டிக் வேலை 10 ஓட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் என்ன செய்வது, கேஷரா 20 ஓட்டங்களோட ஆட்டம் இழக்க மொத்தமாக அடுத்து 0-0-0 என்று 3 விக்கெட்டுகள் சில 206 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்டுகளையும் எழுந்தது இலங்கை அணி. பந்துவீச்சு பார்வையில் பார்க்கும்போது சுடர் மிக சிறப்பான பந்துவீச்சு பார்த்தினை நேற்றையாளர் வீழ்த்தியிருக்கார். மொத்தமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கார். மிக சிறப்பான பந்துவீச்சு. அதே போல பிரசித் கிருஷ்ணாவுக்கு 2 விக்கெட்டுகள், அதே போல ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ் ஆகியோர் தலா 1 விக்கெட் நிலை நேற்றையாளர் வீழ்த்தியிருந்தார்கள். ஆக இந்திய அணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு
1: தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: மக்கள் சூடிய
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

நேரம் 8:22. சில நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டும். அதாவது ஒரு முக்கியமான விடயம் இருக்கு, இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுக்கிறோம் இல்லையே, நாங்கள் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கைகோர்க்க வேண்டும். அதை பற்றி நான் உங்களோட சொல்ல போறேன். உங்களுக்காக இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது, ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். ஆக இந்த வேலைத்திட்டத்தில் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். இப்போது இந்த போதைப் பொருள் அதிகரித்து வரும், இந்த கலாச்சாரம் அதிகரித்து வருகின்ற இந்த காலத்திற்கு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளை தடுப்பதற்காகவும் அவற்றை குறைப்பதற்காகவும் இல்லாமல் செய்வதற்காகவும் நாங்கள் பல வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இந்த வேலைத்திட்டமானது மிக முக்கியமான ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய எதிர்கால இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள், இவர்கள் எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு சமுதாயம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் இந்த போதைப் பொருளை கட்டாயம் ஒழித்தே ஆக வேண்டும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆக இந்த போதைப் பொருள் காரணமாக அவருடைய படிப்பு இல்லாமல் போகிறது, மனநலம் பாதிக்கப்படுகிறது, நோய்வாய்ப்படுகிறார்கள், சொந்த பந்தங்கள் அக்கா தங்கை யாருமே தெரியாமல் தாக்குகிறார்கள். ஆக இந்த போதைப் பொருள் பாவனையில் தான் அதிகமான குற்றச்செயல்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருளை நாங்கள் குறைக்கும் பட்சத்தில், அவற்றை இல்லாமல் செய்யும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெரோயினாக இருக்கலாம், ஹசிஷ் போதைப் பொருள், ஐஸ் போதைப் பொருள், குஷ் போதைப் பொருள் போன்ற பல போதைப் பொருட்கள் இங்கே இருக்கிறது. ஆக இதை பற்றிய போதைப் பொருளை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், யாராவது இது விற்பனை செய்கிறாங்க, இவர்கள் தான் இதை விநியோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிந்தால், உடனே நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18:18 அழைப்பு ஏற்படுத்துங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த அழைப்பின் மூலமாக பலரின் வாழ்க்கைகள் வெளிச்சமாக போடும். இந்த பலரின் வாழ்க்கை வெளிச்சமாகும் அதே பட்சத்தில் இலங்கைக்கான ஒரு சுபிட்சம் கிடைக்கப் போகிறது. காரணம், இந்த போதைப் பொருள் இல்லாத ஒரு நாடு என்பது மிக முக்கியம், எங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது புனர்வாழ்வுக்காக நிறைய பேர் இருப்பார்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாகி எப்படி நாங்கள் மீள்வது என்று சொல்லி தெரியாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால், 19:27 அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதன் மூலமாக அவர்கள் புனர்வாழ்வுக்கான பல விடயங்களை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, தலைவலி காய்ச்சல். காலையிலே வேலைக்கு போடும்போது தலைவலி காய்ச்சல் இருக்குதே, ஆஹா என்ன செய்யலாம், இன்னைக்கு ஒரு லீவு போட்டுருவோமா அப்படின்னு யோசிக்கும் போது நான் அந்த இடத்துக்கு வாரேன். அங்கே கிடையாது, நான் சொல்றேன் அந்த விஷயத்த சொல்றதுக்கு வாரேன். என்னன்னு சொன்னால், ஒரு மேல்டோலன் எடுத்துக்கொடுங்க. மேல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும், இப்படியே சிற கட்டிச்சு பறந்து போயிடும். அது இப்படி செய்யறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், மேல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இது ஒரு வகையான பேராசிட்டமோ தான் ஆக இந்த மேல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் இல்லாமல் போய்விடும். சொந்தங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது, இந்த வெளிநாட்டு செய்தி தான். கென்யாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்று நடந்த ஒரு விஷயம், தேசிய பூங்காவில் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அங்கே தேசிய பூங்காக்கள் இருக்கிறது, அங்கே பார்வையாளர்கள் வந்து அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்கே போய் பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற வனவிலங்குகளை பார்வையிடுவாங்க. அது போல உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அங்கே தொடர்ந்து வரை இருந்து கொண்டிருப்பாங்க. இதை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மூலமாகவும் அதே போல ஹெலிகாப்டர் மூலமாகவும் தான் இங்கே அந்த வனப்பகுதிக்கு அவர்கள் செல்வார்கள், இந்த பூங்காவுக்கும் அந்த வனப்பகுதிக்கும் செல்வார்கள். எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கென்யாவில் லைஷஃபா அப்படின்ற ஒரு தேசிய பூங்காவிற்காக சுற்றுலா பயணிகள் 6 ஒரு ஹெலிகாப்டர்ல போயிருக்கிறாங்க, மொத்தமாக 7 போயிருக்கிறாங்க. அந்த 7 போறவங்க பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில ஹெலத்வா அப்படின்ற மலைப்பகுதியில அந்த ஹெலிகாப்டர் போய் கட்டுப்பாட்டை இழந்து மோதி இருக்கிறது, அதாவது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதி இருக்கிறது. இதன் காரணமாக விமானியின் கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக அது மலையில போய் மோதுனதன் காரணமாக அதே இடத்துல தீப்பற்றி இருந்திருக்கிறது. 7 உயிர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பறிபோயிருக்கிறது என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், போலீசார் இது பற்றிய விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது விமானியின் கட்டுப்பாட்டு இழந்து நடந்தது, அதுல வேறுதும் பிரச்சனை இருக்குதா காரணம் இருக்கா சொல்லி இப்பொழுது அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் இருக்கிறது. அதே போல சொந்தங்களை நாங்களாம் ட்ரோன்ல போறோம் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கலையா? எஸ் எஸ், அதாவது இலங்கையில் பயணிகள் ட்ரோன் பார்த்தீங்கன்னா சேவையை அடுத்த மாதம் சோதித்து பார்ப்பதற்காக திட்டமிட்டுள்ளதாக, இப்பொழுது அடுத்த 6 வர்த்தக ரீதியிலான சேவைகளையே தொடங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆக முதற்கட்டமாக பார்த்தீங்க சொன்னால் இந்த பயணிகள் ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னா 25 தூரம் வரை பார்த்தீங்கன்னா பயணிகளை, அதாவது பயணங்களை மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு சந்தோஷமான விடயமா இருக்கிறது. முதல் முன்னோட்டத்தின் பார்த்தீங்கன்னா முதற்கட்ட நடவடிக்கைகளாக கொழும்பிலிருந்து தெற்கு கடலோர பகுதி வரையிலும், கட்டுநாயக சர்வதேச வானூர்தி நிலையத்திலிருந்து கொழும்பு துறைமுகம், கொழும்பு துறைமுக நகரம் போர்ட் சிட்டி வரையிலும் இந்த வான்வழி மார்க்கங்களை அமைப்பதற்கான கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம் தான் இல்லையா? நாங்களும் இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். சரி, வருகிறது எதிர்பார்த்திருக்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: பதிவேடுகள்
1: நிகழ்வு பதிவேடுகள்
2: மட்டக்களப்பு பெரிய போராதீவு அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய புனராவர்த்தன ஏககுண்டபட்ச அஷ்டபந்தன சொர்ண பந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22 தேதி சனிக்கிழமை அன்று எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு உன்னிச்சை நெடியமடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 தேதி புதன்கிழமை அன்று தீர்த்தோற்சவத்துடன் விழா இனிதே நிறைவேற உள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ கட்டுப்பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனமானது ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை அன்று கிரியைகளுடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருக்கொடியேற்றம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல ஒரு பாடல், காலையிலேயே காதுகளுக்கு இனிமையான ஒரு பாடல். நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருப்பீங்க, ஆக பயணிகளையும் நீங்கள் அவதமாக செல்லுங்கள். சரியா, பயணம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும், அல்லது நாங்கள் கடத்தொழில் செய்கிறோம், எங்களுக்கு தேவையான பொருட்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி யோசிப்பீங்க. இது எல்லாவற்றையும் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கும் போது நான் சொல்வது ஜனதா ஸ்டேட்ஸ். நீங்கள் அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக சொந்தங்களை நீங்க மிஸ் பண்ண வாங்க, நீங்க அங்கே போங்க, உங்களுக்கு எல்லா வகையான பொருட்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் சந்தோஷமாக சொல்லுகிறேன். எல்லா வகையான சொன்னா பெயிண்ட்ல இருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். நீங்க கடகரையா ஏறி இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க போனீங்கன்னு ஒரே செலவுல முடிச்சிட்டு வந்துடலாம். சரிதானே, இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 102.6 102.8 அணிந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக அணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். சரி, ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அந்த வீடு பார்த்தீங்கன்னா பரம்பரைக்கு இருக்க வேண்டும், எப்போதுமே உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது நான் சொல்வது உங்களுக்கு தெரியும். அதாவது உறுதியான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். அதுதான் சொல்றேன், மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் நீங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதும் உறுதியாக இருக்கும். ஆக மிஸ் பண்ணிடாதீங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் நீங்கள் வாங்கி பாவியுங்கள். இன்றைய காலநிலையை ஒரு முறை பார்த்துட்டு வரலாம். நாட்டின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என்று ஏற்படுத்தும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேல் மற்றும் சபர்கம மாகாணங்களிலும், கண்டி, நுரலியா, காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என, அதேவேளையில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் மற்றும் திருகோணமலை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக இந்த காலப்பகுதியில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இந்த பாடலை கேட்கும் போது ஒரு டீ ஒன்று குடிக்கிறதுக்கு யோசிக்கும். ஏன்னா அபி பறக்கம் டீ கதை.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: தொண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததாடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது.
0: இதயம் ரசிக்கும்

0: இலை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் வினீத்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது, போக வேண்டியது, ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிதானே? அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், டேக் கேர் வேலை திட்டம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்டமாக இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இருந்த டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு இப்பொழுது டிராபிக் அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கிறது. மொரட்டுவிலிருந்து மவுண்ட் லெவினியா வரையான பாதை இப்பொழுது டிராபிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எந்த விதமான நெரிசலும் இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்த பாதையை பயணிப்பவர்கள் நீங்கள் நெரிசல் இல்லாத ஒரு பாதையாக ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கிற அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்ட தணுக சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த கோரிக்கைக்கமைய இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். இந்த திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்ட தணுக சங்கம் ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனும் கலந்துரையாடியுள்ளது.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: கோவளத்தில் இன்று நடைபெறவுள்ள தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்காக இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சென்னை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றுக்கு வருகை தந்த அவரை தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று வரவேற்றார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் முதன்முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தர செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை

0: பசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொத்தம் பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளை போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுருக்கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: யாழ்நகரில் 2 1 21.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். ஏராளமான விடயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நீங்கள் தலைவலி காய்ச்சல் யோசிக்கிறீங்களா, தலைவலி காய்ச்சலாம் பறந்து போகணும்னு சொல்லி யோசிக்கிறது சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மேல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மேல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல் இல்லாமல் போயிடும், அப்படியே பறந்து போயிடும். ஆக இது ஒரு வகையான பாராசிட்டமால் தான். ஆக இந்த எடுத்துக்கொள்ளுங்கள், எப்போதுமே உங்களுக்கு உற்சாகமா இருக்க முடியும். அதே போல தலைவலி காய்ச்சல் நீங்கள் விடுபட முடியும். சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளவத்தை பகுதிகள், வெள்ளவத்தை மாமலப்பட்டி அந்த பகுதியில் கூட கோல் ரோட் கூட இப்பொழுது சீராக இருக்கிறது, அதாவது வாகன நெரிசல் இல்லாமல் இருக்கிறது. அந்த பகுதியில் பயணம் செய்வர்கள் நீங்கள் எந்த விதமான அச்சம் இல்லாமல் அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமான செய்திகள் இருக்கிறது, அதாவது இந்த வீதி விபத்துகள் சம்பந்தமாக நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டோம், எங்கள் நாட்டிலும் பேசிக்கிட்டோம். அதே போல பிரேசில், தென் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு பிரேசில் நாட்டில் பரானா மாகாணம் லிபுடுவா நகரிலிருந்து பண்டா கிராசா அப்படின நகருக்கு நேற்று காலை ஒரு பேருந்து ஒன்று சென்றிருக்கிறது. இதில் பயணித்தவர்கள் 28 பேர் பயணித்திருக்கிறாங்க. பரானா தேசிய நெடுஞ்சாலை சென்று கொடுத்த போது பார்த்தீங்கன்னா சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்து ஒரு லாரி ஒன்று மீதில் மோதி இருக்கிறது, நேருக்கு நேர் மோதி இருக்கிறது. இந்த கோர விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 குழந்தைகள் உட்பட பார்த்தீங்கன்னா 23 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் இப்பொழுது வைத்தியசாலையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தகவல் அறிந்து விரைந்த சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது முற்றுமுழுதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பேருந்து சாரதியின் ஒரு கவனையினம் அல்லது கட்டுப்பாட்டு இழப்பு போன்ற விஷயங்கள் தான் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. காரணம், எதிர் திசையில் வந்த லொரி மீது தான் இவர் போய் நேரடியாக மோதி இருக்கிறார். ஆக இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா 23 பேர் இப்பொழுது உயிரிழந்த சம்பவம் ஒரு சோகமான சங்கமாக இப்பொழுது பதிவாகியிருக்கிறது. இந்த மோசடி விஷயங்கள் இருக்குதானே, நாங்கள் செய்து போட்டுட்டு அதுக்கு பிறகு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன குடும்ப கஷ்டம் அப்படி இப்படிலாம் சொன்னால் இந்த சட்டம் அப்படி கேட்காது இல்லையா. நாங்கள் எதுவுமே செய்ய முன்னுக்கு யோசிக்கணும், கஷ்டம் என்பது எல்லாத்துக்கும் இருக்குதான். ஆனால் இந்த மோசடி செய்ய முன்னாடி யோசிக்கணும். என்ன மோசடின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டவர் ஒருவருக்கு உதாரணத்துக்கு ஒரு பிணை ஒன்று கொடுக்க போகிறோம், நாங்கள் யாருக்காவது தெரிஞ்சு வச்சுட்டு தான் பிணை போகிறோம், இவர் சார்பாக நாங்கள் பிணையாக இருக்கிறேன், இவர் எதுவும் எடுபடிகள் செய்தால் அல்லது இவருக்காக நான் பிணையாக இருக்கிறேன் பிணையாக சொல்வது. ஆனால் இந்திய நாட்டில் ஒருவருக்கு பிணை கையெழுப்பப்படுவதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றில் போலியான ஆவணங்கள் சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இப்பொழுது இருவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் இப்பொழுது ஆஜர் செய்யப்படுது. அவர்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். காரணம் பார்த்தீங்கன்னா, அடையாளம் தெரியாத நபர் ஒருவருக்கு பிணை வழங்குவதற்கு ஒத்துழைத்தது, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தது. இந்த 2 குற்றச்சாட்டுகள் முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அசைன் முகமது அதே போல அசித் முகமது ஆகிய 2 பேர் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேக நபர் தரப்பில் சட்டத்தரணிகள் யாரும் முன்வரவில்லை, முன்னிலையாகவில்லை என்பது முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதன் காரணமாக இந்த தண்டனை இப்படியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தமக்கு நீதி வழங்குமாறு அவர்கள் கோரியிருந்தார்கள். தனக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது, அதை கருத்தில் கொள்ளுமாறும், அதே போல முதலாவது சந்தேக நபர் இந்த விஷயத்தை கோரிக்கையாக வைத்திருந்தார். என்ற போதும் இதற்கு போலியான ஆவணங்கள் செய்வது, ஒருவரை ஏமாற்றியது, நீதிமன்றத்தை இப்படிலாம் செய்தது போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் முன்வைத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்த 2 குற்றவாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிறை தண்டனை விதிக்கப்பட்டுகிறது. இந்த சிறை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதங்கள் விளக்கமறை இருந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா அவர்களது தண்டனை காலத்திற்கு அளிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1 வருடமும் 4 மாசமும் 1 வருடமும் 6 மாசமும் இருக்க வேண்டும், சரிதானே? சரி, ஓகே, இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஆக அதான் முன்னதாக சொன்னது போல நாங்கள் தவறுகளை செய்துவிட்டு அதுக்கு பின்னாடி யோசிக்கக்கூடாது, நாங்கள் எதுவும் செய்ய முன்னாடியே யோசிக்கணும். வரமன் காப்போம்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: Quite exciting.
2: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு தேவையான பொருட்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் கட்டிடம் கொண்டு கட்டுறீங்க, வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். அது மட்டுமல்லாது உங்களுக்கு களத்தொழில் சார் உபகரணங்கள் வேண்டும் சொன்னால் நீங்களும் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் தான். உங்களுக்கு பெயிண்ட் வகைகளாக இருக்கலாம், அதே போல ஜிஐ டியூப் வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியுமாக. நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து செலவுகளை மிச்சப்படுத்திக் கொண்டு நீங்கள் ஏராளமான பொருட்களை அங்கேருந்து கொள்வனம் செய்ய முடியும். போக்குவரத்து செலவு மிச்சம் சொன்னால் அதாவது நீங்கள் 4 கடை ஏறி ஏறுங்க வழி அவசியமே கிடையாது. எல்லா பொருட்களும் தரமான பொருட்கள் நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களே. அந்த பிராண்டே உங்களுக்கு தெரியும், ஜனதா ஸ்டீல்னு சொன்னாலே எப்போதுமே அந்த பிராண்டுக்கு ஒரு மகிமை இருக்குது. காரணம் நம்பிக்கை நியாயம் அப்படின்ற விஷயம் அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் நாணயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சொந்தங்களே. சார், ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் கைகூர்க்க வேண்டும். நிச்சயமாக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். இலங்கை பிரஜையாகிய நாங்கள் இந்த வேலை திட்டத்தின் கீழ் கைகோர்த்தால் மாத்திரமே எங்களுடைய எதிர்கால இலங்கையை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும், எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும், எங்களுடைய மாணவ சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். காரணம் இந்த போதைப் பொருள்கள் இப்பொழுது ஊடுருவி இருக்கிறது. ஆக ஹெரோயினா இருக்கலாம், ஹைஸ் போதைப் பொருளா இருக்கலாம், அதே போல மெத்தாபெட்டமின் போதைப் பொருளா இருக்கலாம், ஹசீஸ் போதைப் பொருள், போதைப் பொருள், ஏராளமான போதைப் பொருட்கள் இங்கே புழக்கத்தில் இருக்கிறது. இவற்றை எல்லாம் ஒழிக்க வேண்டும், எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் சரியான முறையில் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். அப்படி கைகோர்க்க வேண்டும், உங்களுக்கு விநியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இவர்கள் தான் இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உடனே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அந்த இலக்கத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று புனர்வாழ்வுக்காக நீங்கள் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமை ஆகியிருக்கிறார், அவரை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுறீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் 19 27 அழைப்பினை ஏற்படுத்தி அவருக்காக மறுவாழ்வு கொடுப்பதற்காக நாங்கள் உதவி செய்யலாம். நேரம் இப்போது 9:29 நிமிடம் ஆகிறது. தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம்
2: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
3: இன்று ஆகஸ்ட் மாதம் 20 திகதி. மனிதன் பூமியை தாண்டி பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்த வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் என்று 1977 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 திகதி அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா வாயேஜர் 2 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. ஆனால் இந்த வாயேஜர் 2 எதற்காக அனுப்பப்பட்டது? அதுதான் இந்த பயணத்தின் மிகப்பெரிய சுவாரஸ்யம். நம்முடைய சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அப்பால் இருக்கும் தொலைதூர கோள்களை நேரடியாக ஆய்வு செய்து அவற்றை பற்றிய தகவல்களை பூமிக்கு அனுப்புவதுதான் இதன் முக்கிய நோக்கம். குறிப்பாக ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 4 பெரிய கோள்களை நெருக்கமாக ஆய்வு செய்வதே வாயேஜர் 2-வின் மிகப்பெரிய பணியாக இருந்தது. அந்த காலத்தில் இந்த தொலைதூர கோள்களை பற்றிய மனிதர்களுடைய அறிவு மிகவும் குறைவாக இருந்தது. தொலைநோக்கி மூலம் அவற்றை பார்த்திருந்தாலும் அவற்றின் வளிமண்டலம் எப்படி இருக்கும், அவற்றுக்கு எத்தனை நிலவுகள் இருக்கின்றன, அவற்றின் வளையங்கள் எதனால் உருவாகி இருக்கின்றன, காந்தபுலம் எப்படி செயல்படுகிறது, இப்படி ஏராளமான கேள்விகளுக்கு விடை தேவைப்பட்டது. அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடித்தான் வாயேஜர் 2 தனது நீண்ட பயணத்தை தொடங்கியது எனலாம். முதலில் ஜூபிட்டர் 2-ஐ நெருங்கியது, பின்னர் சாட்டர்னை கடந்து சென்றது. அதன் பிறகு மனிதன் மிகவும் குறைவாக அறிந்திருந்த யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கோள்களையும் நெருக்கமாக ஆய்வு செய்தது. இதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையும் இருக்கின்றது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை நெருக்கமாக ஆய்வு செய்த ஒரே விண்கலம் வாயேஜர் 2 தான். அதன் மூலம் அந்த கோள்களின் வளிமண்டலம், காந்தப்புலம், வளையங்கள், பல நிலவுகள் பற்றிய புதிய தகவல்களும் கிடைத்தன. அது மட்டுமல்ல, வாயேஜர் 2 என்பது ஒரு விண்கலம் மட்டுமல்ல, அது மனித குலத்தின் ஒரு சிறிய செய்தியையும் விண்வெளிக்குள் எடுத்து செல்கிறது. அதற்கு கோல்டன் ரெக்கார்ட் என்ற ஒரு சிறப்பு பதிவு வைக்கப்பட்டது. அதில் பூமியின் இயற்கை ஒலிகள், பல்வேறு மொழிகளில் வாழ்த்துகள், இசை மற்றும் பூமியை பற்றிய தகவல்கள் போன்றவை பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஒருவேளை எதிர்காலத்தில் வேறு ஒரு உலகில் இருக்கும் அறிவார்ந்த உயிரினங்கள் இந்த விண்கலத்தை கண்டுபிடித்தால் இந்த விண்கலம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கான ஒரு சிறிய அறிமுகமாக அந்த கோல்டன் ரெக்கார்ட் இருக்கலாம். அதனால் வாயேஜர் 2-வின் பயணம் என்பது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி மட்டும் கிடையாது. நாங்கள் யார், நாங்கள் வாழும் உலகம் எப்படி இருக்கின்றது என்ற மனித குலத்தின் ஒரு சிறிய செய்தியையும் அது சுமந்து செல்கிறது. 1977 தொடங்கிய இந்த பயணம் பல தசாப்தங்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட விண்வெளி தகவல்களோடு, அறிவியலின் ஆச்சரியங்களோடு உங்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது உங்கள் வசந்தம் எஃப்எம்.

விண்வெளி நாயகா பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நீங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்க வேண்டும், உங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீடு பரம்பரைக்கு உழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது சரியான கம்பியை பயன்படுத்த வேண்டும். அந்த கம்பி மெல்வா கியூஎஸ்டி கம்பியாக இருக்க வேண்டும். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்கள் வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னாலும் எப்போதுமே உறுதியான ஒரு கம்பியாக இருக்க போகிறது, மாற்று கடத்த கிடையாது. ஆக எப்போது நீங்கள் கம்பி வாங்கும் போது கேட்டு வாங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. சரிதானே, உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், உறுதியான ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் சொன்னால் நாங்கள் உறுதியான உள்ளீடுகளை கட்டாயம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அதை நான் சொல்றேன், மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். ஐரோப்பிய நாடான செர்பியா, இந்த செர்பியா நாட்டில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிறது. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் திடீரென்று ஒரு காட்டுத்தீ பரவி இருக்கிறது. இந்த காட்டுத்தீ பார்த்தீங்கன்னா பலத்த காற்று காரணமாக மழை மழைவென்று அடுத்த அடுத்த பகுதிகளுக்கு எல்லாம் பரவி இருக்கிறது. அதாவது அணைக்க முடியாத அளவுக்கு இது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதா சொல்ல வேண்டும். உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இரவு பகலாக முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. இதனிடையே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெற்றை தடுப்பதற்காக தீயை கட்டுப்படுவதற்காக முன்வந்திருக்கிறது இப்பொழுதும் ரஷ்யா. ஆக இந்த IL-76 விமானம் சாதாரணமான ஒரு விமானம் அல்ல, இதுதான் பயன்படுத்த போறாங்க. ஒரே தவணையில் பார்த்தீங்கன்னா சுமார் 42 டன் தண்ணீரை வானிலிருந்து ஒரே நேரத்தில் வாரி இறக்கக்கூடிய ஒரு இந்த IL-76 விமானம் இதான் அவர் பயன்படுத்த போகிறார்கள். ஆக இந்த விமானத்துடன் ரஷ்யாவின் சிறப்பு படை வீரர்களும் இப்பொழுது அங்கு வந்திருக்கிறாங்க. இது முழுமையாக இதை நாங்கள் சரி செய்து கொடுக்க சொல்லி இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த காட்டுத்தீ வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இப்பொழுது செர்பியாவில் பரவி இருக்கிறது. ஆக முடியாத அளவுக்கு, அதாவது தங்களுடைய வீரர்கள் முடியாத அளவுக்கு தான் இது பரவி இருக்கிற காரணமாக தான் இப்பொழுது ரஷ்யா உதவி செய்திருக்கிறது. நல்ல விஷயம் தான். காரணம், இத உதவியின் மூலமாக இந்த காட்டுத்தீவியை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டும். இல்லைன்னு சொன்னால் காட்டுத்தீ என்பது மிக பரவலாக பரவி பெரிய ஒரு பேராபத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதே போல ஒரு செய்தி நேற்று கிட்ட செய்தான், நாடளாவிய ரீதியில் உங்களுக்கு தெரியும், வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அனைத்து வகையான போக்குவரத்து அபராதங்களையும் பார்த்தீங்கன்னா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் மாத்திரமே செலுத்த முடியும் என இப்பொழுது ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாதையில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு டிஜிட்டல் முறையில் இப்பொழுது நீங்கள் செலுத்திக் கொள்ள முடியும். இப்போ கிடையாதுங்க, எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடைமுறைக்கு வரப்போகிறது. இதுக்கான அனைத்து தொழில்நுட்ப மற்றும் கட்டமைப்பு வசதிகளும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக இப்பொழுது இந்த விஷயம் சொல்லப்பட்டுகிறது. குறிப்பிட்ட அறிவிப்பில் இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டுகிறது. ஆக சொந்தங்களே, இந்த விஷயங்களும் நீங்கள் செவிகளுக்குள் சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் விளையாட்டு பக்கம் சொன்னால் இப்பொழுது உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் பார்த்தீங்கன்னா டெல்லி இந்திரா காந்தி உள்ளகரத்தில் இப்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உலகின் முன்னணி வீர வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பெண்கள் ஒற்றையடி பிரிவில் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பி சிந்து கனடாவின் வென்யூ ஜாங் உடன் மோதி இருந்தார். இதில் சிறப்பாக ஆடிய பி சிந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா 21-11, 9-21, 21-23 என்ற செட் கணக்கில் கனடாவின் மிஷல் வி லீயிடம் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியே இருக்கிறார். அதே போல ஆண்களுக்கான பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷஷ்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். இங்கே பார்க்க வேண்டிய விடயம்.

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: உள்ளத்தை
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: காதல் வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம்.

0: தொண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுகுமாரத் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலும் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். போனி சரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நன்றி புவனேஷ். நேரம் சரியாக 10 மணி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள சிறிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பழை பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் முற்றிலும் பொய்யானது என போலீசார் தெரிவித்துள்ளனர். பழை பகுதியில் உள்ள 3 மாடி கட்டிடம் ஒன்றில் விடுதலை புலிகளின் பயங்கரவாத முகாம் இயங்கி வருவதாகவும் அங்கு குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இது தொடர்பில் கிளிநொச்சி பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் பரவும் இந்த பிரச்சாரம் ஆதாரமற்றதும் பொய்யானதும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இடத்தில் வெடிப்பொருட்கள், சட்டவிரோத பொருட்கள் அல்லது குண்டுகள் தயாரிக்கப்படுவதாக எவ்வித ஆதாரமும் வெளியாகவில்லை என போலீசார் மேலும் வலியுறுத்தியுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடன் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் எந்தவொரு நாட்டுக்கும் எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட எந்த வழியிலாவது ஈரானுக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பாரிய பொருளாதார விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் கடத்தல், பரிமாற்ற வழிகள், பணப்பரிமாற்றங்கள், நிதி பரிவர்த்தனை நிலையங்கள், கப்பல் பதிவகங்கள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட ஈரானுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடன் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகளுக்கு அது யார் என்பது நன்கு தெரியும் எனவும் ஈரானின் அச்சுறுத்தலை தோற்கடிக்க அனைத்து நட்பு நாடுகளும் அமெரிக்காவுடன் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் தனது ட்ரூத் சோசியல் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்கான வாய்ப்பை ஈரான் தவறவிட்டுள்ளதாகவும் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பொருளாதார போர் மற்றும் தலைமைப்படுத்தலை அந்நாடு எதிர்கொள்ள நேரிடும் எனவும் டிரம்ப் எச்சரித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீர பாகு தேவர். பாகு என்றால் தோல் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீர பாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது முஸ்டகி. வணக்கம். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியின் முதலாவது நேரா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. சரி, இப்ப இந்த நேரம் இப்ப வந்து நீங்க ஒரு பாடலை பாடி கட்ட போறீங்க. அழைப்பு ஒரு மாதிரி ஏற்படுத்தி அவங்கள எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி ஒரு பாடலை கேக்குறதுக்கு வந்தா எங்களை பாடத்துக்கு சொன்னா என்ன கதை இது? சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்த முஸ்டகீம்.
1: நன்றி சார்.
2: நன்றி.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அங்கே கிரசி வந்துக்கிறாங்க. அது போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கனி மொழியை வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றேன் கொழும்பு 5 அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 இணைந்திருக்கின்றார். ஹப்டன் நவீன் இணைந்திருக்கின்றார். சூப்பர் ப்ரோக்ராம், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி வேர்வலையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கின்றார். சுவையான பாடல்கள் தரும் பாட்டு தலைவருக்கு வணக்கம். உங்கள் பாடலை கேட்டுக்கொண்டு சமைப்பதால் சமையலும் சுவையாக உள்ளது. ஆஹா, பிரஷா பிரசாந்தி வந்திருக்கிறாங்க. அப்படியா? சரி, அந்த சாப்பாடு எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். சரி பாபமே. குறிஞ்சங்கனி அசுருதீன் எழுந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சந்திர ரேகா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் எழுந்திருக்கின்றார். அதே போன்று நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கின்றார். மனைவி நதியராம் மற்றும் தன் தம்பி இன்சாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும். KKS ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. வேளை சிவா இருந்திருக்கின்றார். பதுளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? செல்வ சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஏறாவூர்லிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். நோவுட் சிவா, காலை நேர வணக்கம், இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ரிஸ்வான் குறிப்பிட்டுகின்றார். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்கோடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நிசா குறிப்பிட்டுகிறாங்க. வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் ராஜன் இணைந்திருக்கின்றேன், இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகன் வந்திருக்கின்றார். ஜெகதீஸ் நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி லிந்துளையிலிருந்து இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறதே. வேளை ஆறுமுகம் கருப்பையா இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மூதூர் பிரிதோஸ் இணைந்திருக்கின்றார். மர்சுகார் ஜுனாயிடு வந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். துணை உறவு இழுக்காகவும் முடிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:29. இப்போ நிகழ்ச்சியில் ஜமுனா, வணக்கம்.
1: அன்பான வணக்கம் அண்ணா.
0: பேரை சொன்ன உடனே ஒரு சிரிப்பு.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா
1: இருக்கிறேன். கிடைக்குது இல்லையே?
0: அதுதானே, நம்ம எடுக்காம லைன் கிடைக்காது தானே?
1: ஃபைட்டா இருக்குதுண்ணா.
0: அதுதானே, எல்லாருமே அழைப்பை ஏற்படுத்தினா எப்படி? சரி, அதனால எப்படியோ கிடைச்சிருது தானே? சமையல் முடியுதோ இல்லையோ, அங்க உல வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம எப்படி அழைப்பே ஏற்படுத்தணும், அவ்வளவுதான் கதை. சரி சொல்லுங்க யமுனா வசந்தத்துல, நீங்க அதாவது இந்த நிகழ்ச்சியை நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே கேக்குற நிகழ்ச்சிகள் சொல்லுங்க பாப்போம்.
1: எனக்கு வந்து மிச்சமே ராகம் சுகமானதுதான் நான் கேக்குற நிகழ்ச்சி. மத்த நிகழ்ச்சி கேக்குறது கொஞ்சம் டைம் காணாது, அதனால இந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து வீட்டுல இருக்க டைம் தானே, அப்ப மிஸ் பண்றதே இல்ல. கொஞ்சம் கவலையா இருக்கும் லைன் கிடைக்காது.
0: அதுதான் அதுதான் பிரச்சனை இல்லையா? மற்றபடி நம்ம இந்த நேரம்
1: கிடைக்க கூட கேட்டுருவேன்.
0: நன்றி நிகழ்ச்சிகள். சொல்லுங்க, இப்ப யார் யாரோட இணைந்து பாடல கேட்கலாம் நினைக்கிறீங்க?
1: எல்லாத்தோடையும் கேப்பண்ணா, உங்களுக்காக மத்தது எல்லா அறிவிப்பாளர்கள் எல்லாத்துக்காகவும் எனக்காகவும் முடிஞ்ச ஒரு பாட்டுங்கண்ணா, கற்பூர பொம்மை ஒன்று, அந்த பாட்டு தாங்க.
0: கற்பூர பொம்மை ஒன்று. சரி, நன்றி நிகழ்ச்சிகள் தம்பிக்கு.

அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
6: மெல்வா தெரிந்தவர்கள் சொல்லு GI Box Bar.
7: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: நேரம் 10:42, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் மருதமுனையில் இருந்து அப்துல் நாசிர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மருதமுனை அப்துல் நாசிர்.
0: நான் பிள்ளையா சொல்லிட்டேனோ அப்படின்னு யோசிச்சேன்.
1: ஆனா எனக்கு முருகா சின்ன தானே சார், திருப்தியா இருக்கு.
0: நம்ம திருப்தி தான் நமக்கு முக்கியம்.
1: ஆமா சார்.
0: சரி சொல்லுங்க. அதாவது வந்து கடைசி என்ன படம் நீங்க பாத்துருந்தீங்க? சந்தர்ப்பம் வந்திருக்கா? பெருசா எடுக்கிற இருந்தாலும் இடக்கட
1: போயிட்டு.
0: சரி சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை பிட்டுக்கடை புகாரி ஜின்னா மற்றும் பாக்கியத்து சாரியா வீதி ஏஎன்எம் சஜுரான் சத்தார் மற்றும் நஜா ஸ்டைனர் மருதமனை என்றும் பதீதீன் கொழும்பு 16 மும்தாஜ் பேகம் கிண்ணியா மௌர்பு நசூர் மற்றும் தலீம் தகீன் தகீப் ஆகியோருக்கு வந்தாங்க.

அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்திற்காக ஜானகி அவரோடு இணைந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். அருள்மொழி வந்திருக்கிறாங்க, பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பெற்று ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு கல்முனையிலிருந்து ஜனா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் புவன் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். சுஜீதன் மற்றும் ஹன்சிகா மதுஷா ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தினேஷ் வந்திருக்கின்றார், சிங்காரவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகா, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கிறார், ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூநாகலையிலிருந்து அருள் மேரி வந்துக்கிறாங்க, வடிவேல் பிள்ளை புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்களப்பு கொக்கோவிலிருந்து சிவரஞ்சன் இணைந்திருக்கிறாங்க, அண்ணா வணக்கம்.

அன்பான வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை சி பாலசுப்ரமணியம் இருந்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து. அதே போன்று கடுவலையில் இருந்து கண்ணா வந்திருக்கின்றார். இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபாண்ணா. மாவநெல்லையிலிருந்து நிசான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை மணிவண்ணன் வந்திருக்கின்றார். மாளிகாவத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது.

0: மொத்தமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கடந்த 18ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திமுது சதுரங்க பெரேரா எனப்படும் சமித்புர சது என்ற சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் துப்பாக்கியொன்றும் 12 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒமானில் மறைந்திருந்ததாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான குறித்த சந்தேக நபர் கடந்த 18ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மட்டக்குழி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கியும் அதற்கான 12 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து
3: வருகின்றனர்.
4: செர்பியாவில் பரவி வரும் காட்டுத்தீய கட்டுப்படுத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது நாட்டின் அதிநவீன IL-76 நீர்பாம்பி ஹெலிகாப்டரை அனுப்பி வைத்துள்ளார். ஐரோப்பிய நாடான செர்பியாவின் அடர்ந்த வனப்பகுதிகளில் திடீரென பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. பலத்த காற்றின் காரணமாக தீ அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவியுள்ள நிலையிலேயே இந்த ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டது. இந்த ஹெலிகாப்டரானது ஒரே தடவையில் சுமார் 42 டன் தண்ணீரை வானில் இருந்து தீப்பிழம்புகள் மீது வாரி இறைத்து அணைக்கும் திறன் கொண்டது. சிறப்பு மீட்புப் படை வீரர்களுடன் செர்பியா விரைந்துள்ள ரஷ்யாவின் இந்த உடனடி உதவிக்கு செர்பிய அரசு தனது நன்றியை தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனிதாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
7: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
6: அனைவரது வாழ்விலும் வசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.
6: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:11. யாழ்ப்பாணம் கட்டுவன் இருந்து சகுந்தலா தேவி, வணக்கம்.
1: வணக்கம் கிரிவாஸ் தம்பி, நான் கட்டுவன்
0: சகுந்தலா தேவி. சரி, பாடல்களை கேட்டுக்கொண்டு உற்சாகமா அழைப்பை ஏற்படுத்தி வந்தாச்சு.
1: ஆமா, இந்த பாடல்கள் அங்கிருந்து எடுக்கிறீங்க, இந்த வாரம் உங்கள்கிட்ட இருந்தாலே யோசனை
0: வந்துடுச்சு.
1: இப்போ யோசனை வந்துடுச்சு, இந்த பாடல்கள் இருந்தாலே அங்க இருந்து எடுத்தீங்க.
0: சரி, அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நீங்க
1: ராஜன் குடும்பம், தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம் மற்றும் வசந்தங்களுக்கும் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் நீங்களை கிருவாக்கு கேட்பவே.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்து வைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். மருதமுனையில் இருந்து ராஃபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இதேவேளை ஹரல் சந்திரா வந்திருக்கிறாங்க, நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபான்னா அப்படின்னு சொல்லி திரணியகலையிலிருந்து கிருஷ்ணவேணி குறிப்பிடுகிறாங்க. பாடல்கள் அத்தனையும் சூப்பர். சரண்யா மற்றும் மிஸ்மிதா யோகராணி ரமேஷ் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பபி குறிப்பிடுகிறார். பாலகிருஷ்ணன் சசிகலா வந்துக்கிறாங்க. அதே போன்று இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்துக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜித் குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நற்பட்டி முனையிலிருந்து சத்தார் குறிப்பிட்டுகின்றார். அதுபோன்று சரீஃபா நிக்கவரட்டியவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதா ஸ்ரீ குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார் லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஃபஷாத் வந்திருக்கின்றார். சிங்கராஜா வந்திருக்கிறார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெமோதரையிலிருந்து ரூபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அக்கறை பெற்ற பாப் ட்ரெயில நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கேட்க முடியாத பாடல்களை எல்லாம் சந்தோஷமாக கேட்காத பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமி வந்திருக்கிறது. இவளை பாலா நிர்மலா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றாங்க. சசிகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:31, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிற இந்த நேரம் பதுவுதீன் வணக்கம்.
1: வணக்கம், மருதமுனையிலிருந்து பதுவுதீன்.
0: சார் சொல்லுங்க, மருதமுனையை பற்றி சொல்றேன்னு சொல்லி சொன்னா என்னென்ன அங்க வந்து உங்களோட பெருமையை சொல்றதை விட இங்க ஊர் பெருமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா நீங்க சொல்லுங்களேன் கேட்போம்.
1: எங்க ஊர் பெருமையை சொல்றேன்னா, எங்க ஊர்ல மிகவும் பேமஸானது நெசவு தொழில். அதோட மெரினா பீச் இருக்கு, பீச்ல மெரினா பீச் வந்து வயலூரை சேர்ந்தவர்கள் பேர் வச்சிருக்காங்க.
0: அப்படியா?
1: ஆமா, மெரினா பீச் மாதிரி இருக்காங்க. தென்னம் தோட்டம் எல்லாம் இருக்கு பீச்ல. அதனால மேற்கு புறத்துல பார்த்தா வீட்டுக்கு தமிழ் பிரான்ஸ் சிட்டி வீட்டுக்கு தமிழ் இருக்கு. படித்தவர்கள் இருக்கின்றார்கள், மண்மாணவர்கள் இருக்கின்றார்கள், பல வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றது.
0: சரி, கைத்தொழிலுக்கு ஒரு பஞ்சம் இல்லாத எங்க ஊரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மருதமுனை.
1: நெசவுக்கு பேர் போன ஊர் தான் மருதமுனை.
0: சரியாப்பா,
1: அந்த காலத்துல காட்டாங்குடி இருந்தது, கூடாது அது கைவிடப்பட்டு இப்ப மருதமுனை மட்டும்தான் இருக்கின்றது.
0: முனையக்கூடிய அந்த திறன் படைத்தவர்களாக நீங்களும் இப்ப வேலையை செய்து கொண்டு அப்படியே வசந்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: வசந்தம் இருக்கும் போதே எங்கள் வேலை எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கின்றது.
0: சரி, இப்ப யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்பதற்கு மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின், அப்துல் நாசர், அலி அலிகான் மற்றும் ரிஸ்வான் ஐக்ராம், பாண்டரபு, கமலன், முருகையா, இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கு தான் கேட்போம், மற்றும் எங்கள் ஐநாஸ் குட்டிக்காகவும் நன்றி.

டோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0767-76-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13. சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமை நாடு முழுவதும் 102.6

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:45 இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஃபி குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஜூட் வந்துகின்றார். அந்தோனி ஜூட் பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இடைக்கால பாடல்கள் மூலம் வசந்தம் வானொலியை கலக்கி கொண்டிருக்கும் சூப்பர் நிகழ்ச்சி ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் அக்குறுணையிலிருந்து ஷாரூக் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் முகமது ஷாரூக். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி இணைந்திருக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபானா அப்படின்னு சொல்லி புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார். பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள். நிர்மலா பாலா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கிற இதேவேளை தனுஷ் கோடி வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டவண்ணம் இருக்கிறோம், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்மணி செல்வா வந்திருக்கிறாங்க. விடிவி கோட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காக உமலிக்கின்றது பாடல்.

வரைக்கும் இந்த பாடல் கொக்கரக்கோ திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சைலஜா பாடிய பாடல். பாடல்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியை நிறுத்தி நேராக ஜே கே வந்துக்கிறாங்க. உங்களுடைய முழு பேர்
1: என்ன?
0: குமார
1: ஜீவ.
0: குமார ஜீவ, சொல்லுங்க. வேலையில இல்லாம எப்படி போகுது?
1: நல்லா போகுது சார். ஸ்கூல் வேலை தான் சார். ஓட்டர்கள் வந்து கொண்டிருக்கேன், அதை செஞ்சு கொண்டிருக்கேன் சார்.

0: டெய்லரிங் வேலை செய்றீங்க? சரி, அப்ப இந்த லீவு நாள்ல நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல்ல எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும் அப்படியா? வேலை வேலையா போயிட்டு இருக்குது, வசந்தத்தையும் கேட்டுக்கொண்டு வேலையை நகர்த்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படியா? சரி, அப்ப யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: ராஜா அவர்களின் மற்றும் சுகந்தினி, நர்மதா மற்றும் சரவணன் வேலை அனைவரும் ஒரு புதிய நம்ம ஒரு பாடலை கேட்போம் சார்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி சார்.

அதாவது வந்து சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் வந்திருக்காரு. அதாவது மதிய நேர குதூகலம் அப்படின்னு சொல்லி மூன்று படையணி வந்துக்கிறாங்க. யார் யாருன்னு சொன்னா விஜய் மற்றும் ரொஃபினா அபுல் ஹாசன் தொடர்ந்த நிகழ்ச்சியை மதிய நேர குதூகலத்தை அதாவது உற்சாகமாக தொகுத்து வழங்குறதுக்கு வந்துக்கிறாங்க. சொல்லித்தர வசூலித்தர போங்க அப்படின்னு சொல்லி சரி சரி நான் போயிடுறேன். மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

அவர் சொல்லித்தருவா சொல்லித்தருவா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. நன்றி கிருபா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது, உற்சாகமான வணக்கங்கள். இன்ன நாளிலும் சூப்பரான பாடல்களோடு உங்களை சந்திக்க அன்போடு வந்திருக்கிறோம். 3 மணி தியாலம் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம். நேரம் சரியாக 12 மணி கடந்த 1 நிமிடம்.

0: சமத்தில் அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29-01.

செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதுகுதூகலம். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.

0: என்ன
1: பாட்டு
2: நிகழ்ச்சியில முத பாட்டு பில்லாட பாட்டை போட்டு My name is Billa
0: என்ன பாட்டு தம்பி
2: உரங்கட்டுற
0: அப்படின்னு நினைச்சேன்னா
2: ரைட். அந்த மாதிரி நல்ல பாடல்களோட இன்றைய நாள் மதிய நேர குதூகலத்தை சந்தோஷமா அவங்களோட அப்படி பேசி இப்படி ஜாலியா நிறைய விஷயங்கள் கதைச்சு வந்து கொண்டு போறதுக்கு நாங்க மூணு பேரும் வந்திருக்கோம்.
1: சரி ஓகே. இன்றைய பொழுதும் பாத்தீங்கன்னா உங்க மனதுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சூப்பர் ஹிட் பாடல்கள் 3 மணி வரைக்கும் அதிரடியா ஒலிக்க தயாரா இருக்கு அப்படிதான்.
0: ஆமா, 3 மணி வரைக்கும் அந்த மாதிரி பாட்டு வலையும் இந்த மாதிரி பாட்டு தம்பி
2: அந்த மாதிரி பாட்டு அது அதிலிருந்து முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இப்பொழுது வந்து இலங்கை முழுவதும் எல்லா இடத்துலும் வந்து அதிகமான வெப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நேற்று வந்து ஒரு தகவல் வந்து சுகாதார பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியில கொஞ்சம் போறதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டுல பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி
0: சொல்லியிருக்காங்க.
2: வேலைக்கு போறாங்க, 11 மணிக்கு வேலைக்கு போறாங்க. ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால சின்னவங்க வயசு வயதானவங்க வந்து வெளியில போக கூடாது, 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த விஷயம் யாருக்கு நல்லது இல்லையோ அதனால எங்களுக்கு நல்லது. அப்ப அந்த 3 மணிக்கு எல்லாம் எங்க ப்ரோக்ராம் கேட்கலாம்.
0: வெளியில போவா வெப்பம் அங்க போம் இங்க ஆப்பம்மா இதுவள் வருமே
2: வெளியில போனா வெப்பம். அதனால வேப்ப மரத்துக்கு அடியில இருந்து நம்ம வசந்ததை கேட்போம்.
0: எப்படி அதுக்கு கால் பண்ற தம்பி?
2: எப்படி கால் பண்றதா? போன் எடுக்கணும், முதல்ல காசு இருக்கான்னு பாக்கணும். காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 0112 7 5 0 0 1 அல்லது 0 1 2 7 5 1 1 1 ஒரு ரிங் பண்ணணும்.
1: சரி ஓகே. எங்களுக்கு வந்து கால் பண்ண முடியல, லைன் கிடைக்குதே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சொந்தங்கள் என்ன செய்யணும்? உடனே என்னுடைய பேஸ்புக் பக்கமா வாங்க, வஸ்தவிப்பு பேஜ் ஒரு அப்படியே லைக் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மதிய நேர குதுகலம் புகைப்படம் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீ யாருக்காக எல்லாம் பாடல் வெபி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ என்னுடைய பேரும் அப்படியே கிளியரா டைப் பண்ணுங்க. என்ன சொன்னா அபுல் ஹாசனும் அதில் ரீட் பண்ணணும், அவருக்கு வயசு தானே. சோ கிளியரா டைப் பண்ணி
0: விளங்குது வயசு விளங்குது இல்ல கிட்டத்தட்ட ஒரு 25-30 அந்த புகைப்படம் சில்லற புகை பிடிக்கப்படும்
2: இவங்கட படம் பண்ணதா அந்த புகைப்படம்
0: புகையா இருக்கும்.
2: சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதுகலம் 3 மணி வரைக்கும் நடந்திருக்க போகிறோம். நேரம் 12:16.

0: பாடல்களோடு மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு நேரம் 12:23 அபுல் ஹாசன்.
1: இந்த நேரத்துல குதூகலமா பேசி எங்களோட ஒரு கூட்டாளி ஒருத்த வந்தீங்க.
2: அது வந்து அபுல் ஹாசன் நல்ல கூட்டாளி தான். ஃபரீதா வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க பார்த்தா தாத்தா? சும்மா தான் பார்த்தா தாத்தா, நாங்க அந்த காலம் ஸ்கூல் போனனால யோசிச்சு கொண்டிருக்கீங்க பார்த்தா.
2: அவரு என்ன செய்றீங்க இப்போ?
1: சும்மா தைக்காங்க.
2: என்ன மாதிரி பாட்டு
3: கேக்குறீங்க?
1: சும்மா இந்த முஸ்தபா 35 ரொட்டி திண்டு வந்தீங்க. ஏன்னா பரதாத்தோட கூட்டாளி தாத்தும். அப்புறம் பரதா ஊர்ல என்ன மழையா வெயிலா?
3: கொஞ்சம் மழை பெய்யுது.
2: காலையில வந்து அபுலாஸ் நேரத்துல வந்துட்டாரு, மழை வருது.
0: சரியா 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல
1: வரதானே உன இல்லையா பார்த்தா?
0: அந்த பையன் இருக்கணும்.
2: இன்னைக்கு வாகனம் உடஞ்சுன்னு சொல்லி ஒட்டகத்துலதான் வந்தாரு. இடையில கொஞ்சம் லேட் ஆகி
1: வரக்கல ஒட்டகத்துக்கு டெங்கு, அதே பாதையில வச்சு நான் ஓடி வந்துட்டேன்.
2: ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம் பாப்பா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. அப்படியே நல்ல பாடல்கள் வந்துகிட்டு இருக்கும். இப்போ யார் யார் இருக்காங்க பாடல்கள்?
3: நாங்க 3 பேரும்
0: அவங்க 9 பேருக்காகவும் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். சரியா? ஓகே ஃபரிதா, பாத்தீங்களா அபுல் ஹாசன் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படி
1: இருக்காங்க. கூட்டாளி மாதிரி எப்படி இருக்காங்க ஃபரிதா தாத்தா? இல்ல நான் பார்த்த ஒரு ஸ்கூல் தானே.
2: ஒரு ஸ்கூல் என்ன?
1: நாங்க வந்து இந்த ஸ்கூல் நான் நிறைய ஸ்கூல் போனேன்.
2: அந்த ஸ்கூல் தானே
1: அந்த
2: சொன்ன விலங்கா
1: அந்த ஸ்கூல்ல படிச்ச 3 மணி.
2: தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் முடிந்து கொள்ளுங்க. இது மத்திய நேர குதூகலம். சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் மனது கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்களோட அலைபேர் படுத்துங்கள். அது போல பேஸ்புக் பக்கமாக வாங்க. உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasanthamfm.lk அப்படின்ற இடத்துல முகவர் இருக்கிறது. சந்தோஷமாக தெளிவாக துல்லியமாக நிகழ்ச்சி கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். நேரம் 12.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: மக்கள் சூடிய
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ரைட், சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. யூத் திரைப்படத்துக்காக பாடல் வந்தது நடந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. இப்ப அப்படி நாங்க பல மலைக்கு போயிட்டு இப்ப கீரிமலைக்கு போக போறோம்.
1: கீரிமலை
2: வரலாம், ரொம்ப நாள் போகணும்னு ஒரு ஆசைதான் எல்லாருக்குமே. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சிவபாலன், எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: லவ் பாட்டு ரொம்ப பிடிக்குமே அவங்களுக்கு?
0: நான்
1: நீங்க கொழும்பு கூட்டி எனக்கு தெரியும், எழுந்து விக்கிற கூட்டிய போயிட்டு லவ் பண்ணிக்கீங்க. மாறால் சிவபாலன் நீங்க இல்ல கீரிமலை வந்து கீறிட்டாருங்க கொழும்புல வந்து.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். அப்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, யார் யார் இருக்காங்க பாடல் கேட்க?
1: பேசவே இல்லாத பத்தி
0: சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். மதிய நேரம் குதுகலம் நேரம் 12:38 நிகழ்ச்சியில்

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால்

0: காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ். திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
2: தெய்வங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம்.
3: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் வினீத். இவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இது தேவதை திரைப்பட பாடல்.

0: கோட்டை மாநாடு ஸ்ரீ செல்வச்சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
3: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்னது மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 12:51.
6: சரி, இந்த நேரம் விஜய் எங்களோட வந்து ஏராளமான சொந்தங்கள் வந்து பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்திருக்காங்க. எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க, இணைத்துக் கொள்ளுங்க.
7: அப்படி டார் வந்தீங்க வந்து அபிலாஷ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க.
6: சரி, கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. மூவருக்கும் குதூகலமான வணக்கம் அப்படின்னு சொல்லி அஷிஃபா, சரண்யா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ் செல்வம், மிஷ்மிதாக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோந்தாஸ் இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு
5: ஜாருக்கு வந்திருக்காங்க. அன்பார்ந்த மதிய பொழுது வணக்கம். மதிய நேரத்தில் சூப்பரான ஒரு தூக்கம் வருகிறது. தூக்கம் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு நல்ல பாடல் தாங்க.
6: மணிபாரன் இணைந்திருக்கிறார். அப்புத்தல வியாறுகளிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு குடும்ப உறவுகளுக்காக பாடல் கேட்டிருக்கிறார். அதே போல ராஜகோபால் பாலா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். முகமது ஷாருக் இணைந்திருக்கிறார். அவரும் வந்து குதிகலமான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்குரணிலிருந்து நான் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல ஹேட்டன்ல இருந்து பரமானந்தன் வசீகரனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்.
5: ரக்வான இருந்து சிவா வந்திருக்கிறார். ரோஷி, ஹேஷான், வைசு எல்லாரும் சேர்த்து கொண்டு பாடல் உண்டுதாங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருக்காங்க. அதே போல மணிமாறன் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், எங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களோடு கிருஷ்ணா வந்திருக்காங்க. பெரிய நீலாவணியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருக்காங்க.
6: சரி, அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அட்டகாசமான பாடல். சரி, அதுக்கு முன்பதாக வந்து இன்னும் இரண்டு நேர்களை வந்து நாங்க இணைத்துக் கொள்ளலாம். ஆகாஷ் இணைந்திருக்கிறார். கரோலினால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. கூலான வணக்கங்கள் அபுல்ஹாசர். உங்க நீங்க வந்து டெய்லி ஷோக்கு வரணும் அப்படின்னு சொல்லி
7: இல்ல இப்படி சேர்க்கிறாங்க. அப்படி தவங்களே இல்ல இல்ல வாங்க வாங்க வாங்க
6: பாட்டு
7: வருது.
5: ஒரு நல்ல பாடல் கேட்கலாம்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட மற்றும் யோசித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. 2006 இலங்கை கடற்படையில் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யாத யோசித்த ராஜபக்சவை நிறைவேற்று கெடட் அதிகாரியாக இணைத்துக் கொண்டமை மற்றும் நடைமுறைக்கு புறம்பாக பிரித்தானியாவின் ராயல் நேவி பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி பெறுவதற்கு அரசு நிதியை செலவிட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட மற்றும் யோசித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகை திறந்த நீதிமன்றத்தில் அவர்களிடம் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருவரையும் தலா 1 கோடி ரூபாய் பெறுமதியான சரீரப் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அவர்களுக்கு வெளிநாடு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான முறைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள ஏற்றுக்கொள்ளல்களைக் கொண்ட ஆவணம் ஒன்றையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். வழக்கை முன் விசாரணை செய்ய செப்டம்பர் 17 அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 33 பேர் காயமடைந்துள்ளனர். இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கிழக்கு கிரீன்லாந்து கடற்பகுதியில் கடல் பனி உருகி வருவதால் முன்னர் அணுக முடியாத பகுதிகளுக்குள் பாரிய திமிங்கலங்கள் சுதந்திரமாக நீந்தி செல்லும் காட்சிகளை காண முடிகிறது. உலகின் மிகப்பெரிய திமிங்கலங்கள் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பிரசுர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: அசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வலம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-21-01. விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: வணக்கம்
3: சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வீட்லயா?
4: தெரியுமா?
5: என்ன செய்ய, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு கேக்குது.
3: சரி, டீ வந்து எல்லாருமே குடிக்கிறது தான், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரி, அவங்கள மகள் விக்க புதுகலப்படுத்த அட்டகாசமான பாடல்கள் வரும்.
2: நான் கேக்குற பாடம் தரீங்களா?
3: என்ன பாடல்?
2: காதலை ஆடி முழுக்க
5: நாங்கண்ணா செல்ல இல்ல.
6: இவ்வளவு சண்டை கோவம் வர மாதிரி கேட்டா இப்படி சொல்லுவா?
5: காதலி ஆடி ஏன் சொன்ன? நானும் சொன்ன உடனே வந்துருக்காது. இப்படியா காதலிக்கிறது?
6: தொடர்ந்து பேசலாம், ஜாலியாக பேசலாம். 3 மணி வரைக்கும் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள். நேரம் 1 மணி கடந்து 11 நிமிடம் ஆகிறது. 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதுகம்.

ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.

0: வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

0: சொல்லி தரவான ரூபினா கிட்ட கேட்டா இன்னும் சொல்லி தர
1: மாட்டேன்னு சொல்லி
0: அதுவால இல்ல காதல் யார் முதலில் சொல்றது அது எப்படி
1: படிப்பெல்லாம் இல்ல
2: இததான் சொல்லணும். அப்படியே நம்ம கல்முனை பக்கம் போயிட்டு வரலாம். ஹரேல் சந்திரா இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க? அவர் ஆசிக்காய்கர்
0: அவங்க எல்லாம் இருக்காங்க இருக்காங்க அவங்க இல்ல இங்கத்தான் சிவன் ஆசிக்கா. எப்படி போகுது புயல வட்டி போல எல்லாம்
3: அழகா போய்கொண்டு
2: அழகா
3: போகுதுன்னு?
1: சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா ஹெரோல்?
0: ஓ
3: சாப்பிட்டது அழைப்பு கிடைத்தேன். அழைப்பு கிடைச்ச விட்டது
0: அதான் பெரிய
3: மகிழ்ச்சி.
0: எங்க புவாரி கடையில சாப்பிட்டீங்க?
3: புவாரி கடைக்கு பின்னேறம்.
2: பின்னேறம்
0: மாச சம்பளம் மாசத்துக்கு குடுக்கறியா இல்ல திண்டி சும்மா வரையா?
3: அவர்
2: சில நேரம் பிரியா தர் வரேன்.
0: சில நேரம் மட்டும் போங்க பிரியா தர நேரத்துல.
2: சரி சரி ஓகே ஓகே. சந்தோஷம். அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது யார் யாரும் சேர்த்துக்கொள்ளலாம்?
3: பாடல் கேட்பதற்கு எங்களது கல்முனை சத்தியமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள்ஸ் இயக்குனர் லயனல் கிரகரி, மருதமனை பிரதான வீதி புட்டுக்கடை புகாரி, முகமது ரவீச்சர், தமிழன் தவராஜா, தர்மமணி டீச்சர், இன்று
0: பழகணும்
1: பேசணும் உங்களை மாதிரியே.
0: கல்முனை போய் லைன் பேசி
1: கல்முனை போக கூடாதா? நாங்க
2: போலாம் போலாம், நீங்க எங்க வேணாலும் போலாம். 100 அலைவரிசையில வசந்தம் கட்டுட்டே போலாம். அதே போல எங்களோட அழைப்பை ஏற்படுத்தலாம். 011-2-7-5-0-0-1
1: அல்லது 011-2-5-111 க்கு கால் பண்ணுங்க. அதே வேகத்தோட எங்களுடைய பேஸ்புக் பக்கமாவும் முந்திக் கொண்டு வாங்க.

0: ரைட்டர் சுப்ரான பாடல் கேட்டு வந்திருக்கோம். ஆயுதலத்து திரைப்படத்துக்காக வந்தது மதுஸ்ரீ பாடலை பாடிட்டு இருந்தார் ஏ ஆர் ரஹ்மான். இனி செய்யல்
1: சரி நேரம் எங்களோட அழைப்பில் மூலமாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து நாங்க அவங்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். சொந்தங்கள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரை கேட்ட எல்லா பாடல்களுமே அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. அதே போல எங்களோட வந்து கரோனினாலது ஆகாஷ் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. கண்ணா இணைந்திருக்கிறார். அவரும் வந்து கடப்பள்ளியிலிருந்து இனிகத்தேனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து அமல் ஆண்டனி இணைந்திருக்கிறாங்க. வெஜிகா அக்ஷயா யூஜின்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி ஹேட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து தமிழகத்து உறவுகள் தங்கம் வந்திருக்க ஜெனிதா வந்தீங்க அபிலா சின்னா உங்களோட மட்டும்தான் நான் பேசுவேன் இந்தியால இருந்து சில்லி சில்லிக்கா
0: பாத்தீங்களா விஜயகுமார் வந்திருக்காங்க. அன்பார்ந்த மதிய வணக்கம் நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கைய கரைச்சி வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி மாவனல்ல நீஷா வந்திருக்காங்க. அதே போல இனிய மதிய வணக்கம் சொல்லி சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியமும் எங்களோட சந்தோஷமாக இருந்திருக்காங்க.
1: சரி ஓகே நீங்க மட்டும்தான் தமிழ்நாடு பக்கம் போவீங்களா? நாங்களும் போயிட்டு வரோம். மதுரைக்கு அப்படியே போயிட்டு வருவோம். மதுரையில இருந்து எங்களோட வந்து பாத்தீங்கன்னா ராஜா இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டு இருக்கிறோம். எப்பயுமே வந்து மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சி நான் மிஸ் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து ராஜா
2: இணைந்திருந்தாரு. ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கிறார், பசால் வந்தீர்கள், கண்மணி வந்தீங்க, சுரேஞ்சி வந்தீங்க, அபிலாஷனால நீங்க பேசிய கூட பழைய டீ கடையில தேதி நூத்திரமா இருக்கீங்க.
0: இப்ப இப்ப வந்து நம்ம அபிலாஷனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு நியூஸ்
2: என்னன்னு
0: சொன்னா கங்காதரன் ராஜன் வந்திருக்கிறார். வசந்தம் ஆர்ஜே ருஃபினா பேகம் ரைடா அவங்க வந்து கங்கராச்சுலேஷன் பியூட்டி பிரின்சஸ்
1: போடுறேன்.
0: அடுத்தடுத்த இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் போட வேணாம்னு சொல்லுவோம்.
2: சின்னது யார் அவர்?
0: அவர் வந்து ஐயோ பேரை மறந்துட்டேன்னு பாருங்களேன்.
2: நீங்களும் வந்துட்டு என்ன
0: எனக்கு இப்ப பாதி வந்துட்டு
2: இந்த விஷயம் சாச்சுக்கு தெரியாது.
0: கங்காதர ராஜன் வந்து அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். ரிஸ்வான் இளந்த கூட பேருவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்
1: கொடுப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லி திகிலையிலிருந்து இணைந்து கொண்டு ஜான் சுஜி அதே நேரத்தில் கிஷான் ஷர்மிளா நிரோஷன் டொனால்ட் மார்க்ஸ் அதே போல நிஷாந்தன் நிலாந்தன் மேகலை ரோக்ஷானுக்காக பாடல் கேட்டிருக்காங்க.
0: சூப்பரான பாடல் வருகிறது. இந்த பாடல் வந்து நம்ம பிரின்சஸ் சொன்னார்ல
1: அவருக்கு பாடல் பண்றீங்களா? அவருக்கு ஓகே ஓகே கங்கா.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: போயிட்டு வரலாம். வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
1: சேர்த்துக்கொள்ள
2: பாடல் கேட்கறது அபிஜான், பிரேம்குமார், நரேந்திர, ரொசாலி, கவிதாசாவும், பாராசர் ஞானசேகர், வெள்ளை சவுந்தரராஜன், சுதாசனும் கண்ணத்துல, தீபா பவார் கண்ணத்துல, அனிஷ் நேரம்
1: கேட்பான.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி அண்ணா, நன்றி.
1: பாடல்
3: திரை உலகின் நட்சத்திரம்.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததிந்த செல்ல கிளியே.
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லிக் கொண்டிருப்பவர் நடிகர் வினீத். அவர் நடித்து வெளியான திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதுகுதூகலம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: 2.8 வசந்தம் FM. வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கஞ்சிப்பானை இம்ரான் என்பவரின் நெருங்கிய சகாவாக கருதப்படும் வனாத்தி சது என்ற அவிஸ்க மதுஸ்கான் அபே குணவர்த்தன என்பவர் டுபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். டுபாய் பாதுகாப்பு தரப்பினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
3: வசந்தம் FM. வெளிநாட்டு செய்திகள்.
4: ரஷ்யா நேற்றிரவு உக்ரைன் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 33 பேர் காயமடைந்துள்ளனர். இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எமது அடுத்த மனித்தியாளச் செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: கிடைக்கக்கூடிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29-01.

0: சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்னது மத்திய நேர குதூகலத்தோடு நேரம் 2:11. இப்போ நாம அப்படியே கொழும்பு 14 போயிட்டு வரலாம்.
1: வணக்கம்
2: அன்பான மத்திய நேர வணக்கம் மூவருக்கும்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் டாரு.
0: மும்தாஜ் பேகம் இன்னும்
3: படிக்குது
0: என்ன நடக்குது இப்போ? சமைச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா?
3: சமைக்கிற
0: இன்னும் இல்ல, ரெண்டுமே நடக்கல.
2: இன்னும்
1: அதுக்கப்புறம் ஆறுதலா சாப்பிட்டுட்டு தொடர்ந்து பஸ்து கேளுங்க. சரியா?
2: யார
3: நம்பி காசி தேவி
2: தர முடியுமா?
3: என்ன பாட்டு?
2: சக்தி படத்துல செல்ஃபி புள்ள.
0: அவங்களுக்கு வெக்கம் வந்துட்டு பாத்தீங்களா? நீ என்ன நீங்கள் ஓகே ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல பாடல் வரும். நன்றி. என்னது உடம்புக்கு
2: நன்றி.
0: அதே போல
1: Facebook பக்கமாவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை. சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ரைட், நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சூப்பரான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 2:23. இப்போ அழைப்பில் வந்து நம்மளோட அருள்மொழி இருந்தாங்க, பாப்போம் யார்
2: வந்து. வணக்கம்,
1: ஹலோ. சரி, அருள்மொழியோட அழைப்பு துண்டுக்கப்பட்டிருக்கிறது. பரத்தியூர் அருள்மொழி வந்திருந்தாங்க, பரவாயில்ல, இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்க. வணக்கம், இப்போ ஒரு நேரம் இருக்கிறார், யாரும் பார்க்கலாம். வணக்கம்,
3: ஹலோ. வணக்கம்,
2: மீண்டும் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
1: மூணு பேரும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் நேத்து ஏதோ சுகம் இல்ல, ஹாஸ்பிடல் போனோம் கேள்விப்பட்டோம். இப்ப நல்லா நாங்களும் பிரார்த்திக்கிறோம், சரியா?
3: நீங்களும் யாரும் இருந்தா அது நல்ல சாப்பாடு, அந்த வாழ்வகம் அன்பகம் என்று சொல்லி உள்நாட்டு ஒரு ஹாஸ்பிடல் ஒன்று, அது இந்த கேன்சர்காரருக்கும் மட்டும்தான்.
4: என்ன கொண்டு போய் விட சொல்றீங்க, என்ன அதுக்கு சிரிக்கிறீங்க பாருங்க.
2: நாங்க எல்லோருக்காவும் பாடல் கேட்கலாம், சரியா?
1: Facebook
2: பக்கமாவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். அன்பு சொந்தங்களே,
1: ரைட், தொடர்ந்து 3 மணி வரை இருந்து கொள்ளுங்கள். நேரம் 2:25.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை
4: கைவிட முடியாதது போலவா இல்லை நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும் அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

of the day. Star of the day. வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் வினித். அவர் நடிப்பில் வெளியான அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சொல்லி கொண்டிருக்கிறார் நடிகர் வினீத். அவர் நடித்த படத்திலிருந்து ஒரு பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது ரைட்டா. இந்த பாடல் வந்து காதல் தேசம் திரைப்படம் எப்ப பார்த்தாலும் வந்து சூப்பரான ஒரு பாடல்.
2: இந்த திரைப்படம் பார்க்கலாம். திரைப்படத்தில் பாடப்பட்ட பாடல்களும் வந்து சூப்பர்
1: ரைட். இப்ப அழைப்பில் ஒரு நேர் இருக்கா, யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: மூன்று பேருக்கும் வணக்கம். சொல்லுங்க யாரு?
3: யாரு
4: அரிசி மூட்டையில இருந்து யாரு?
2: மூட்டை கபூர்.
4: புல் மூட்டை கபூர் புல்லா மூட்டை தான். என்ன
1: கபூர் எப்படி போகுது வாழ்க்கலாம்? அப்புறம் எப்படி வெயில் கொஞ்சம் கூட?
3: என்ன
1: வெயில் கூட நீங்க காத்தடிக்கிற வேலையை விட கூடாது ரைட். அப்புறம் வேலையில முடிஞ்சதா வீட்டை நிக்கிறீங்களா கடையில நிக்கிறீங்களா?
2: வேலைக்கு
1: நல்ல ஒரு பாடல் இருக்கு. யார யார சேர்த்துக்கோளும்
2: உண்மையாவே வந்து சைக்கிள் ப்ராப்ளம்னாலதான் லேட்டா வாரீங்களா?
1: தெரியும். சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வர இருக்கிறது. நிறம் 2:45.
5: மச்சாமே சரி சருவா

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வ சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ரைட், காக்கா முட்டை பாடலோடு நாங்களும் விடுபட்டுக் கொள்ள போகின்றோம். இப்போ வரப்போறது இன்னொரு சூப்பரான பாடல், அழகிய லைலா. இங்க நிறைய அழகிய லைலாக்கள் வந்திருக்கிறாங்க.
1: லைலா வரமாத காக்கா முட்டைன்னு சில்லி போட்டு இப்ப அழகிய லைலான்னு பைலா அடிக்கிறீங்கன்னா நீங்க
0: இல்ல, ஒரு இப்ப கடைசியா ஒரு அழகிய லைலா தான் வந்தாங்க. எல்லா லைலாவையும் சேர்த்துட்டு வந்து நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். ரைட், இதுவரை நேரமும் எங்களோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திக்கும் வரை
2: விடைபெற்று செல்லும் நாங்கள். அதுக்கு முன்பதாக போட்டு தாக்கு நிகழ்ச்சியை வழங்க யார் வந்திருக்கிறாங்க அபுல்?
0: என்றும் உங்கள் அன்பின் MP விஜய் தொடர்ந்தும் பசங்க.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நிதியமைச்சில் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ மற்றும் இலங்கை மாலைத்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் காமன் மொரோனோ ஆகியோருக்கிடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அத்துடன் இருதரப்புக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: கமரூனில் உள்ள தங்கச் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கமரூன் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த தங்கச் சுரங்கத்துக்குள் மண்மேடுகள் சரிந்து விழும் காட்சிகளும் அங்கிருந்தவர்கள் அங்கிருந்து ஓடும் காட்சிகளும் வெளிநாட்டு ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இதுவரை 107 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி சுரங்கப்பாதைகள் பல இடிந்து விழுந்ததையடுத்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. மிகவும் சிரமமான பிரதேசத்தில் சுரங்கம் அமைந்துள்ளதால் காயமடைந்தவர்கள் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தியாள செய்திகளை மாலை 4 நீங்கள் கேட்கலாம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகன் என்றால் அழகன் என்று பெயர். முருகு என்றும் இளமையானது, முருகன் என்றும் இளமையானவன். இவன் குருநாதன். சிவனுக்கு, அகஸ்தியருக்கு, நந்தி தேவருக்கு உபதேசித்ததன் காரணமாக குருநாதனாகவும் கொள்ளப்படுகிறான். வேலன் வேலன் வேலன் என்கின்ற வகையிலே கையிலே ஞான சக்தியாகிய வேலை பிடித்திருக்கின்ற காரணத்தால் இவனுக்கு வேலன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சக்தி வேல், வெற்றி வேல், வேலும் மயிலும், வேலாயுதம் என்று எத்தனையோ பேருக்கு ஆட்பெயர்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் முருகப்பெருமானுடைய ஆட்பெயர்கள் முருகனை அழைக்கின்ற பெயர்கள். இந்த பெயர்களை வீட்டிலே சூட்டி அழகு பார்க்கின்ற பொழுது எந்த நேரமும் முருகா முருகா முருகா என்கின்ற சிந்தனை எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த பிள்ளைகளை அழைக்கின்ற பொழுது முருக நாமம் மேலோங்கி நிற்கிறது. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்பது திருமுருகாற்றுப்படை சொல்லுகின்ற வாக்கு. நல்லூர் முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா முருகா என்று ஓதுவோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
2: இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 2 1 222 29 சைபர் 1.
3: The best live music streaming in Sri Lanka.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றும் உங்களை போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் சியார்.
1: வணக்கம் ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் இன்றைய நாளும் உங்களோடு இணைந்து பேச போகின்றோம்.
0: அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு இன்னைக்கு நாங்க தர்றதுக்கு ரெடியாகவே இருக்கு.
1: 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கலாம். அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பாங்க. விடைத்தாள்கள் மதிப்பீடு இன்று ஆரம்பமாக இருக்கிறது. எனவே செப்டம்பர் 9 அளவில் தரம் 5 புலமை பரீட்சை பெறுவீர்கள். நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதோட ரிசல்ட் வந்துட்டு அடுத்த மாசம் 9 அளவில் புலமை பரீட்சை பெறுவீர்கள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்று தரம் 5 புலமை பரீட்சை பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது.
0: அதே நேரம் வந்து இலங்கையில் முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டையை இந்த ஆண்டின் இறுதியில் வெளிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தடையின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வந்து தெரிவித்திருக்காங்க. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் வந்து 2026 நடைபெறப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இந்த ஆண்டின் இறுதியில் வந்து டிஜிட்டல் அடையாள அட்டையை வெளிப்படுத்தும் வேலை திட்டத்தை தொடர்பிலும் ஜனாதிபதி தலைமையில் வந்து இடம்பெற உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு.
1: ஓகே, அதே போலதான் இப்போ ஸ்கூல் விடுமுறை இல்லையா? சோ எல்லாருக்குமே விடுமுறை கிடைச்சாச்சு, வீட்டுல எல்லாருமே ஃப்ரீயா இருப்பீங்க. சோ பிள்ளைகள் ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணியில் இருந்தாலும் சில பேரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு யாத்திரை போகலாம் அல்லது ட்ரிப் போகலான்னு ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் இப்போ நாட்டில் நிறைய இடங்களில் வெப்பமான ஒரு வானிலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வெப்பமான சூழல் காரணமாக குழந்தைகளை சுற்றுலா பயணங்களோ அல்லது யாத்திரைகளுக்கோ அழைத்து செல்வதை தவிர்க்குமாறு இப்போ பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெப்பத்தால் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க பிள்ளைகள். நீங்கள் கூட்டிட்டு போகும்போது திடீர்னு அதிர்ச்சி ஆனால் சொல்லி சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. ஸோ மயக்கம் ஏற்படுது, வலிப்பு ஏற்படுது, ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே தூர பயணங்களுக்கோ யாத்திரைகளுக்கும் சுற்றுலா பயணங்களுக்கும் பிள்ளைகளை உங்களுடைய சிறுவர்களை அழைத்து செல்வதை தவிர்க்குமாறு பெற்றோருக்கு இப்போ அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவங்களை அழைத்து செல்லாதீங்க. நீங்க போறதா இருந்தா நீங்க போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, கற்பிணி பெண்கள் வந்துட்டு அவதானமாக இருங்க, வெளியிடங்களுக்கு போவதையும் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது.
0: அதே நேரம் இலங்கையில் சுற்றுலா துறையை விரிவுபடுத்தும் வகையில் வந்து இணையதளம் மூடான டிஜிட்டல் ஊடகம் மற்றும் மக்கள் தொடர்பாளர் பிரசாரம் வேலை திட்டம் வந்து இன்று வந்து ஆரம்பமாகி இருக்கு. பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தலைமையில் தான் இந்த நிகழ்வு வந்து கொழும்புல வந்து இடம்பெற்றிருக்கு. அனைத்து டிஜிட்டல் ஊடகம் தளம் ஊடக நாட்டின் சுற்றுலா வியாபாரத்தை வந்து மேம்படுத்த இதன் திட்டமும் நோக்கமும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிக பயனாளர்கள் தொடர்பாளர்களை ஏற்படுத்தல் மற்றும் பிரதான தலைமை சந்தையாக இருக்கும் என ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சந்தைகளில் வந்து இலங்கையின் சுற்றுலா வியாபாரத்திற்கு உச்சகட்ட செயல்திறனை கட்டியெழுப்பும் நோக்கில் வந்து இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு.
1: ஓகே, நல்ல விஷயம். டிஜிட்டல் மேப்பா அறுத்தப்படுவதுங்கிறது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களாம் போட்டுதாக நிகழ்ச்சியில் நல்ல பாடல்கள் வரும். நேரம் 3:15 நிமிடம்.

0: திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தை.
1: பொழுதுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம், உங்க வசந்தத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருங்க. குறிப்பாக இலங்கை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதிலும் உள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களின் ஒப்பந்த அடிப்படையில் இப்ப சாரதி நடத்துனர்களுடைய அதாவது பதவிகள் 137 வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு டிப்போக்கள்லையும் வந்துட்டு ஒப்பந்த அடிப்படையில் இப்போ சாரதி நடத்துனருக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையின் கீழே வந்துட்டு 788 சாரதிகள் வெற்றிடங்களும் 249 நடத்துனர் வெற்றிடங்களும் நிரப்பப்பட இருக்கிறது. எனவே அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமையும் அளிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
0: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடமை அப்படிங்கும் போது வந்து நம்மளுடைய கடமையை வந்து நம்ம சரியாக செய்யணும்.
1: சரியா,
0: இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மது போதையில் வந்து கடமையாற்றிய உயர்தர பரீட்சை அதிகாரிகள் வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. மேத்திரிகிரிய பகுதியில் உள்ள காபோதர சாதாரண உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் வந்து மது போதையில் கடமையாற்றிய மண்டப பொறுப்பு அதிகாரி மற்றும் உதவி இணைப்பாளர் ஆகியோர் வந்து உடனடியாக அமுலுக்கும் வரும் வகையில் வந்து பணி நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. வடமத்திய மாகாணம் கல்வி பணிப்பாளர் SMW சமரகோன் இது குறித்து வந்து தெரிவிக்கையில் வந்து, பணியின் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களில் வந்து ஒருவர் வந்து அதிபர் மற்றும் இன்னொருவர் வந்து ஹங்கராங்கொடையில் உள்ள கல்வி வளையத்திற்கு உட்பட்ட ஆசிரியர் என்றும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு.
1: சரி, ஓகே, அது நல்ல விஷயம்தான். பாராளுமன்றம் இன்றைய நாளும் கூடியது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக மாகாண சபை பாடசாலைகளில் பணியாற்றுகின்ற அதிபர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுக்கான கொடுப்பனவுகள், பதவி உயர்வு நிபந்தனைகள் தொடர்பான விரிவான ஒரு விவரங்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களால் நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது, அது தொடர்பான விஷயங்கள். அதே போல பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தின் கீழ சிறுவர்கள் உழைப்பு தொடர்பாக அந்த குற்றங்களுக்கு விதிக்கப்படுகின்ற அபராதத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட மூலமும் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது அதன் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா, 10,000 ரூபாயாக உள்ள இந்த அபராத தொகையை 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுவர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதோட சிறுவர்களே நிறைய வேலைகளுக்கு அமர்த்துவாங்க இல்லையா, அதாவது குறைந்தபட்சம் வயது வந்துட்டு 14-16 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 16-18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஆபத்தான அல்லது அவர்களின் சுகாதாரம் கல்வி நன்னடத்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழில்களில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை பார்க்கின்ற போது ஆனந்தி 51-71 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான தொழில்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வேலைகள், அங்கதான் நிறைய குற்றங்கள் ஆரம்பிக்கின்றது இல்லையா, வீட்டு வேலைகளுக்கு அமர்த்துறது, அதே போல தொழிற்சாலைகளுக்கு, சுரங்கங்களுக்கு, ஆழ்கடல் பணிகளுக்கு, போதைப் பொருட்கடத்தல், இப்படியான நிறைய விஷயங்கள் உள்ளிட்ட துறைகள் இதில் அடங்குறதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், இன்னும் அபராத தொகை அதிகரிச்ச நல்லம் அப்படின்னு தோணுது.
0: இப்ப பாத்தீங்கன்னா, இலங்கையில் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா வந்து டெங்கு. சரியா, டெங்கு வந்து கூடுதே தவிர அப்படியே குறையவும் மாட்டேங்குது. சரியா, இலங்கை வந்து இந்த ஆண்டில் இதுவரையான பதிவு எண்ணிக்கையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 93,000 கடந்து இருக்குது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 71 உயர்வடைந்திருக்கு. சரியா, நாடு முழுவதும் இதுவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாக 93,115 டெங்கு நோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டிருக்காங்க. அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் வந்து 7,777 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்கிறாங்க.
1: எப்பவுமே சுற்றுச்சூழல்ல ஆபத்தான முறையில வைத்துக் கொள்ளாம ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான முறையில வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த ஒரு பாடல், நல்ல பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: எனிமி திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது.
1: தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். நேரம் 3:31.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
3: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உன் திருவடி நிழலில் வாழ்

0: 25 திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: பாகுபலி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். www.vasanthinfm.in இணைய பக்கமூடாக இணைந்திருக்கலாம்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் பயன்பாட்டினால் வந்து ஆண்டுதோறும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழப்பதாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின் படி வந்து சிகரெட் பிடிப்பதால் வந்து நாட்டில் ஆண்டுக்கு வந்து 13,000 முதல் 20,000 பேர் வரை உயிரிழக்கின்றனர். அத்துடன் வந்து வாரத்திற்கு சுமார் வந்து 250 பேருக்கு வந்து புற்றுநோயும் பதிவாக கூடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2022 ஆண்டின் தரவுகளின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, நாட்டில் வந்து 35,835 பேருக்கு வந்து புற்றுநோய் வந்து கண்டறியப்பட்டிருக்க நிலையில் வந்து அவர்களில் வந்து 16,398 ஆண்களும் வந்து 19,457 பெண்களும் அடங்குவதன் காரணமாக இதன் படி வந்து கணிசமாக எண்ணிக்கையிலான பெண்கள் சிகரெட் பயன்பாட்டிற்கு அடிமையாகி உள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. எனவே வந்து சட்டவிரோதமாக சிகரெட் விற்பனையை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சிகரெட் வரிகள் மூலம் பெறப்படும் வருவாயில் ஒரு பகுதியை சுகாதார அமைச்சின் மூலமாக புற்றுநோய் நோயாளிகளின் சிகிச்சைக்கு ஒதுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வந்து பாராளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பப்பட்டது.
0: அங்க வாங்கி இங்க கொடுக்கிறது. சரி, ஓகே. அதே போலதான் நாட்டில் இப்ப வந்து புற்றுநோய் மருந்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புற்றுநோய் மருந்து பற்றாக்குறை ஒரு வாரத்தில் தீர்வு காணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்று பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதேச உத்தியோகபூர்வமாக உறுதியளித்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது.
1: இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின்
0: பொழுதாக நிகழ்ச்சி. நல்ல பாடல்கள் மறும் கேட்டுட்டே இருங்க.

0: உலகின் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 3:46.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: கண்ணழகே.
1: யாரு?
0: இல்ல நான் பாடல சொன்னேன்.
1: நான் நினைச்சேன் யாரோ சொல்றீங்க.
0: இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. த்ரீ படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷம்.
1: இனியும் சொல்லலாம், பிரச்சனை இல்ல. சரி ஓகே வசந்தத்தின் போட்டுதாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஒரு திரைப்படம் ஒண்ணு இருக்கு தானே, அருள் விக்ரம் நடிச்ச ஒரு திரைப்படம். அந்த விவேக் வந்துட்டு ஒருத்தர் விரும்பி இருப்பாரு. அவ வந்துட்டு அவட ராசியே இங்கிலீஷ்ல சொல்லுவா
0: தானே,
1: கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு பிறகு அந்த ரியாக்ஷன் பாக்கணும். அச்சச்சோ, அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு விவேக். அந்த கெப்ப பயன்படுத்தி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான் பாரு, ஒரு போய் கோயில் போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில பிரசாதத்துக்கு பதிலா வேற ஒண்ணு கொடுப்பான் பாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்தியால நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கூறி போய் கூறி இணைய வழியில வந்துட்டு இனிப்புகளை விற்பனை செய்ததாக பிரபலமான ஒரு இணையதளம் உண்டு. அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு இணையதளம் கூடாது. இப்ப இந்திய மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை இப்படியான பொய்யான பிரச்சாரத்துக்காகவும், பொய்யா பிரசாதம் என்று சொல்லிட்டு விற்பனை செய்ததுக்காகவும் 100,00,000 இந்திய ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க பாருங்களேன்.
0: அதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லும் போது வந்து எல்லாருமே அதிகமா வந்து அதை விரும்புவாங்க.
1: லட்டு கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க.

0: கைதி பரிமாற்றத்தின் கீழ் வந்து இரு நாடுகளுக்கும் தலா 103 பேர் கைதிகளை வந்து விடுவித்துள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. நீண்ட காலமாக தொடரும் ரஷ்யா உக்ரைன் போர் மத்தியில் வந்து இந்த கைதி பரிமாற்றம் வந்து முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இருதரப்பினருக்கும் இடையில் வந்து மேலும் கைதிகள் பரிமாற்றங்கள் மற்றும் அமைதிக்கான முயற்சிகள் தொடரும் எனவும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது.
1: ஓகே, இதே மாதிரி நல்ல சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இருக்கு. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2022 ஆண்டு முதல் தற்போது வரை புகையிலை பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி திருத்தங்களின் தாக்கம் காரணமாக 2025 ஆண்டளவில் நாட்டின் சிகரெட் தயாரிப்பு 32% வீழ்ச்சியடைந்துள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாயவீர தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜாயசேகர இன்று சபை அமர்வில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். 2022 ஆண்டில் 2.8 பில்லியனாக இருந்த சிகரெட் உற்பத்தி வரி கொள்கைகளின் தாக்கம் காரணமாக 2025 ஆண்டளவில் 1.9 பில்லியனாக குறைவடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் வருமானத்தை ஈட்டுவதை தவிர புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் சுகாதார சேவைகள் செலவுகள் மற்றும் பிற சமூக பொருளாதார எதிர்மறை தாக்கங்களை கட்டுப்படுத்துவதே இந்த கொள்கையின் பிரதான நோக்கம் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமுலில் இருந்த 60 நாட்களில் ஹோமோஸ் நீரினை ஊடான எண்ணெய் போக்குவரத்து 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் போருக்கு முன்னர் காணப்பட்ட மட்டத்தை விட இந்த எண்ணெய் போக்குவரத்து குறைவாகவே இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காலாவதியான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமுலில் இருந்த 60 நாட்களில் வளைகுடா பகுதியிலிருந்து சுமார் 374 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வர்த்தக புலனாய்வு நிறுவனமான கேப்லர் தெரிவித்துள்ளது. இது நாளொன்றுக்கு சராசரியாக 6.1 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்க்கு சமமானதாகும். எமது அடுத்த மணித்தியாள செய்தி மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லூத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரை தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8.

0: ஃப்ரீடம் திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்ததேன்.
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க 102.6 102.8 அதே போல www.wasanfm.lk என்ற கிடைக்கூடாக இணைந்திருக்கலாம். சூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. நேரம் 4:12 ஆகி கொண்டிருக்கிறது.
0: இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, தென் லெபனானின் மன்சூரி கிராமத்தில் உள்ள பொது நீர் தொட்டியை வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து வெடித்து தகர்த்திருக்காங்க. இதனால் வந்து அப்பகுதி மக்கள் வந்து குடிநீர் விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அக்கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து ரொம்பவுமே கடுமையான நீர் இல்லாமல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. மனிதாபிமான நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
1: சரி, ஓகே. பங்களாதேசத்துல 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. பங்களாதேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த முகமது ஜஹிதுதீன் உடல்நலவு குறைவு காரணமாக அவர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். உடல்நல பிரச்சனை, ஆரோக்கியம் இல்லை, அதனால தொடர்ச்சியாக ஜனாதிபதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகியிருந்தாரு. 1991 பிறகு நடைபெற்ற அனைத்து ஜனாதிபதி தேர்தலையும் பார்த்தோம் சொன்னா வேட்பாளர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருந்தது. ஆனா இந்த 91 இப்போ வரைக்கும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு 2 வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறாங்க. அப்ப அதனால ஒருமனதாக தேர்வு செய்ய முடியாத பட்சத்தில் வாக்கெடுப்பு மூலம் இப்ப தேர்தல் நடைபெற இருக்கிறது.
0: பதிநேரம் வந்து யுக்ரைன் மீது வந்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு. இதனால் வந்து 5 வந்து உயிரிழந்ததாகவும் 23 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. யுக்ரைன் தலைநகரின் கியூ மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களில் இயக்கு வைத்து நடத்திய இந்த ரஷ்யா நடத்திய விண்கல தாக்குதலில் வந்து குறைந்தது 5 பேர் உயிரிழந்ததாகவும் 23 பேர் வந்து காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு.
1: அதே போல தென்னாப்பிரிக்கா பக்கம் தென்னாப்பிரிக்க நாடான ஜாம்பியாவில் நடைபெற்ற இப்ப ஜனாதிபதி தேர்தலில் இப்ப இருக்கிற அதே ஜனாதிபதி தான் மீண்டும் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்கிறாங்க. அதாவது தற்போதைய ஜனாதிபதியாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கிச்சிலேமா அப்படிங்கிறவர் தான். 61.4% வாக்குகளை பெற்று மீண்டும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறது. நல்ல ஆட்சியா இருந்தா அடுத்த முறையும் அவர் தான் வருவார் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. போட்டுதாக நிகழ்ச்சியோடு.

best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போனதாக நிகழ்ச்சியில இந்த நாளுக்கான இந்த மழை தேலத்திலான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: ஒரு ஊரில் வந்து அழகான ஓவியர் ஒருவர் வந்து இருந்தாராம். சரி, அவர் வந்து வரையும் திரை படங்கள் அனைத்துமே வந்து உயிரோட்டமாக இருக்கும். ஒரு நாள் அவர் தன் வாழ்நாளில் மிக சிறந்த ஓவியத்தை வரைய முடிவு செய்தார். மனித முகத்தில் இருக்கும் அன்பும் மற்றும் சந்தோஷத்தை அடிப்படையாக பிரதிபலிக்கும் ஒரு குழந்தையின் முகத்தை வரைய நினைத்தாராம். சரியா, ஊர் முழுவதும் தேடி மிக களங்கம் இல்லாத சிரிப்பை கொண்ட ஒரு குட்டி பையனை கண்டுபிடித்து அவனது முகத்தை வந்து அச்சு அசலாக ஓவியமாக வரைந்து அந்த ஓவியம் வந்து உலக புகழும் பெற்றதாம். சரியா, 20 ஆண்டு கழிந்த பிறகு இப்போது அந்த ஓவியருக்கு வந்து கோபமும் மற்றும் வஞ்சகத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முகத்தை வரைய வேண்டும் என்று ஆசை வந்ததாம். அதற்காக அவர் வந்து பல இடங்களுக்கு சென்று தேடினாராம். கடைசியாக ஒரு சிறைச்சாலையில் வந்து கொடூரமான குற்றங்களை செய்து ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு கைதியை கண்டாராம். அவனது முகத்தில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் ஓவியருக்கு வந்து கச்சிதமாக பொருந்தியதால் வந்து அவனை வைத்து அந்த ஓவியத்தை வந்து வரைந்து முடித்தாராம். ஓவியம் வரைந்து முடித்ததும் கைதி பார்த்து விட்டு கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினாராம். சரியா, ஓவியர் ஆச்சரியத்துடன், ஏன் அழுகிறாய், உன் முகத்தில் உள்ள கொடூரத்தை அப்படியே வரைந்து விட்டேனோ என்று கேட்டாராம். அதற்கு அந்த கைதி சொன்னாராம், ஐயா, 20 வருடங்களுக்கு முன்பு உங்களது முதல் ஓவியத்திற்காக அன்பான குழந்தை ஒன்று ஒரு பையனை வரைந்தீர்களே அப்படின்னு நினைவிருக்கின்றதா என்று கேட்டாராம். அதற்கு அந்த பையன் அவர் சொன்னாராம், ஓவியர் சொன்னாராம், ஆமா நினைவிருக்கின்றது என்று. அந்த பையன், நான் தான், என் தவறான பழக்கங்களாலும் எண்ணங்களாலும் இன்று இந்த நிலைக்கு வந்து நிற்கின்றேன் என்று சொன்னானா. சரியா, இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, பிறப்பால் வந்து யாரும் வந்து நல்லவரோ அல்லது கெட்டவரோ இல்லை. நாம் வளர்ந்து கொள்ளும் எண்ணங்களும் மற்றும்
1: பழக்க
2: வழக்கங்களும் தான் முகவரியையும் முகத்தையும் வந்து தீர்மானிக்கின்றது.
1: எனவே எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லா அமைய வேண்டும்.
3: குட்டி ஸ்டோரி.

0: 102.6 102.8 உங்க வசந்தத்தின் போட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கீங்க.
1: நேரம் மாலை 4:31.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
3: GI பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 011 9 79 76 38.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னதான கந்தனாம், செல்வ சன்னதியானின் அருட்கோளம், தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு அழகான பாடல்.
1: நல்ல பாடல், கேட்டு ஜெயிக்கும் போதே பாதியில முடிஞ்ச மாதிரி இருந்தது. என்னெல்லாம் கொடுமை பண்ணணும், அதுக்கான ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஒருத்தர் பிடிச்சிருந்தா அது எந்த எல்லைக்கும் போயிட்டு அவருக்கான இதெல்லாம் செஞ்சுட்டு, அதாவது கை கொடுக்கறதாக இருக்கட்டும், சமூக வலைதளத்துல அவரையும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தை பதிவு செய்வதாக இருக்கட்டும், இல்ல வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு நைட்டோட நைட்டா விருந்து வைக்கிறதாகட்டும், இப்படி செய்வாரு. அதே ஒருத்தர் அவருடைய அதிகாரத்தை பற்றி, அதாவது உச்சக்கட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அவருடைய ஆட்சியோ அல்லது அந்த நாட்டையோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணம் தான். அதாவது ஈரான் மீது இதுவரை எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக மேற்கொள்ளப்படாத வகையில மிகவும் ஒரு கடுமையான ஒரு பொருளாதார நடவடிக்கை இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் உதவி செய்யற எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாடுக்கும் கடுமையான ஒரு பொருளாதார தடை நான் விதிப்பேன், நீங்க அப்ப அந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடா, யாருமே அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரான் நாட்டை முழுமையாக ஒரு தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள்ல எடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இனி யாராவது அந்த பக்கம் போவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சியார் இப்ப வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து லைக் வரணும், கமெண்ட் வரணும், விவஸ் கூடணும் அப்படிங்கறதுக்காக வந்து என்னென்னமோ பண்றாங்க. சரி, அப்ப அந்த வகையில் வந்து அயர்லாந்துல வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து அதிக பார்வையாளர்களை பெறுவதற்காக வந்து இளைஞர்கள், அதுவும் 5 இளைஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நெடுஞ்சாலைகளில் வந்து தவறான திசையில் வந்து வாகனங்களை செலுத்தும் ஆபத்தான போக்கில் ஈடுபட்டு வருவதாக வந்து அயர்லாந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த நிலையில் வந்து டப்ளின் வானூர்தியின் நிலையத்திற்கு பயணித்த மட்டும் ஒரு வாகனத்தின் மீது தவறான திசையில் அதிக வேகமாக இந்த வாகனம் மோதியதால் வந்து 5 இளைஞர்கள் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காங்க.
1: சமூக வலைதளத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக தவறுதெல்லாம் இப்படி எல்லாம் நினைச்சு நம்ம செய்யற ஒரு காரியம் எத்தனை பேர் உயிரெடுத்திருக்கு.
0: உண்மைதான்,
1: பிரபலமாகணும் தான், அதுக்காண்டி இப்படி எல்லாம் பிரபலமாகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
0: உயிர் வந்து ரொம்ப முக்கியம்.
1: அதே போலதான் நாங்க சொல்றோம், வீதி விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்கள்ல இருந்து நீங்க பாதுகாக்கணும், வீதி விபத்துக்களை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக அந்த வீதி விதிமுறைகளை நாங்க சரியா கடைபிடிக்காட்டி வீதி விபத்துக்கு உள்ளாகுவோம், அப்ப எங்களுடைய உயிர் போயிடும். இல்லைன்னா எங்களுடைய கை கால் போனாலும் சரி, நாங்க ஒரு உடல்நிலை குறைபாடாக இருந்தாலும் சரி, அது ஒரு எங்களுடைய குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப தலைவரோ சிறுவரோ வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு உயிர் போனா போனதுதான், அது திரும்ப கிடைக்காது. எனவே ஒரு பொக்கிஷமான ஒரு உயிர். எனவே இந்த வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்கள் தொடர்பாக வெளிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள், அகற்றை கருவேலு திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்கள் ஊடகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அனுசரணைகளுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: அதே நேரம் வந்து வடக்கு தென்கொரியாவில் வந்து லக்பரி ஹெலிகாப்டர் ஒன்று வந்து விதமாக திடீர் விபத்துக்கு வந்து உள்ளாகியிருக்கு. இதனால் வந்து 7 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாகவும் வந்து 6 பேர் வந்து தற்போது வந்து கவலைக்கிடமான இடத்தில் இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பேசலாம், பாட்டும் கேட்கலாம்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது
1: மாலை 4:45.
2: முதல்வன்

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: வசந்தத்தை இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
1: நடிகர் வினித். ஒலிக்கும் பாடல் இது காதல் தேசம் திரைப்படத்துக்காக
0: ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் பயம் இருக்கும். பாம்பு என்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
0: சரியா, அப்ப நானா பாம்ப பார்த்தா ஒரு மாசம் அந்த பக்கமே போக மாட்டேன்.
1: ஆனா இங்க வரணும் வேலைக்கு.
0: சரியா, அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சீனாவில் நான்ஜிங் நகர்ல வந்து பயணித்து கொண்டிருந்த மெட்ரோ தொடருந்துல வந்து பயணித்த ஒருவர் வந்து வாளி ஒன்று வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு. சரி, அந்த வாளி வந்து கவிழ்ந்து உயிருள்ள பாம்புகள் வந்து தொடருந்துக்குள் வந்து சிதறிய சம்பவம் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. வாளியிலிருந்து வெளியேறிய பாம்புகள் வந்து தொடருந்து பெட்டிக்குள் வந்து முழுவதும் வந்து ஊர்ந்து சென்ற போதிலும் வந்து பயணிகள் பதற்றம் அடையாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. சரியா, ஒரு சுமார் ஒரு 10 முதல் 15 நிமிடத்திற்கு சாகசமாக பயணிகள் இணைந்து பாம்புகளை கையால் பிடித்து மீண்டும் வாளிக்குள் வந்து போட்டு இந்த சம்பவம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து வைரல் ஆகியும் இருக்கு.
1: பார்க்கும் போதே அது பயமா தான் இருக்கு. சரி ஓகே, அப்படியே நாங்க வந்துட்டு பெய்ஜிங் பக்கம் போறோம். உலக ரோபோட் மாநாடு நடைபெற்று கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. ரோபோட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் பார்த்தோம்னு சொன்னா 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தது. 3000க்கும் அதிகமான அதிநவீன ரோபோட் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரோபோ பார்க்கும்போது ரொம்ப அழகா அற்புதமாக அது நடக்கிற ஸ்டைல் என்ன, அது பாக்குற விதம் என்ன, பேசுற விதம் என்ன, அந்த அழகு இருக்கு. பார்க்கும்போது ஒரு காலத்துல உங்களை மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: அடடா, ஏன் இந்த ஒரு பொய்? சரி, நாங்களும் இந்த பொய்யோட விடைபெற போகிறோம். சரியா, தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க.
1: எந்த நாளும் இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர்,
0: மற்றும் உங்கள் அன்பின் அர்ச்சி ஆனந்தி.
1: தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்யூன் மக்களே,
0: நன்றி. வசந்த உறவுகளே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முறையற்ற விதத்தில் வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றமை தொடர்பில் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சசி வீரவங்சவை முன்பிணை அடிப்படையில் விடுவிக்க கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கின் தீர்ப்பை வாசிப்பதற்காக வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அளிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சசி வீரவங்சவும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டதைத் தொடர்ந்து 2022 ஆண்டில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதாக பிரதான நீதவான் சுட்டிக்காட்டினார். குறித்த வழக்கினை மீண்டும் செப்டம்பர் 27 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பங்களாதேஷில் ஜனாதிபதி பதவிக்கான முதலாவது போட்டித் தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது. நாட்டின் 23rd ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக 349 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆளும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் வேட்பாளரான 78 வயதுடைய மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் மற்றும் 11 எதிர்க்கட்சிகள் அடங்கிய கூட்டணியின் வேட்பாளர் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவருமான 84 வயதுடைய ஓய்வு பெற்ற கர்னல் அலி அகமது ஆகியோர் போட்டியிட்டனர். இருவரில் வெற்றி பெறுபவர் நாளை பங்களாதேஷின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ளார். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தி 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன். ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21 222 29 01.

0: சோம்பு சுமான மாலை பொழுது வணக்கம் அடடா ஆரம்பமே சும அமர்களமா சுப்ரான பாடல் கட்டு வந்திருக்கும். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ருபி. இன்றைய நாளுமே கூட அட்டகாசமான கலக்கலான பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0312 2 7 5 0 0 1 கதை போட 0312 2 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.
1: Once upon a time, there was a beautiful village. In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet.
2: That mango, யாருடா மச்சான்?

0: தேவதையை கண்டு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கு. மதிய சமயத்துல எங்களோட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. மாத்தலையில இருந்து ஓடோடி வந்திருக்காங்க நம்மளுடைய பரிதா. வணக்கம் பரிதா.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: அப்புறம் பரிதா சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்ல பாட்டுகள்.
0: அப்படியா? நன்றி நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சீங்களா? ஒன்று ஒன்று.

நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அமைதியில்

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: அன்பு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: பாடல் ஆரம்பம் திரைப்படத்துக்காக ஒரு அட்டகாசமான பாடல் கட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச நம்மளுடைய அன்பான சொந்த மன்ரிஷியா வந்திருக்காங்க. வணக்கம் மன்ரிஷியா.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மன்ரிஷியா. அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: படிச்சிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க
1: அக்கா?
0: என்ன சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்கீங்க? ரெடியாவே வந்துட்ட.
1: நன்றி
0: பாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களும் பேசிட்டு போறாங்க. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்துக்காக. Yo, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha, ha

0: உலகின் நட்சத்திரத்தின்
1: மனிதர்களின் ஸ்டார் உத்திரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேசுறதுக்காக நம்பிக்கை கிராமத்துல இருந்து ஹரோல் சந்திரா வந்திருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஹரோல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
2: பாடலையும்
1: கேட்டுட்டு
2: மற்றும் கமலன் தவராஜா முகமது ரமீஷர் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு அதாவது கல்முனை சஜீவனபுரத்தில் இருக்கிற எங்கள் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரெகரி ஹில்டன் செல்லர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு
1: தாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி
2: நன்றி நன்றி.

0: 2.8 வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21 222 29 சைபர் 1. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8
2: ஆதியிலே அஞ்சலி தேவியனா மிடில்லே சரோஜா தேவியடா
3: கேவா கலர்
2: அட் பிரசன்ட்லே நம்ப சிம்ரானுடா
3: ஈஸ்ட்மென்ட் கலர்ரா
2: சிம்ரான நினைச்சு நம்ப பைய வெம்புரானடா.
4: Yeah.

0: அன்பான சொந்தம் சரோஜினி வந்திருக்காங்க. வணக்கம் சரோஜினி. வணக்கம் வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கொழும்பு பனிலால், மும்தா கிரேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கிரியல ராஜலட்சுமி, அரசுத்துறை அருள்மொழி, சின்னைய மகாதேவன், பனாவட்டி ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நமது வசந்த சொந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.

0: மங்காத்தா திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச யாழ்ப்பாணத்துல இருந்து அன்ப சொந்தம் சங்கீதா வந்திருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் வணக்கம் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சங்கீதா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே சங்கீதா, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகேமா, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? ஓகேமா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றிக்கா.

மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: மாளாறு ஸ்ரீ செல்வச்சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: மனை
1: விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் உறவுகளில் இருக்கும் ராசையா செல்லம்மா குடும்பம் மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், நாகஸ்தானில் இருக்கும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் ஜெயக்கொடி குடும்பம் மற்றும் நாகஸ்தானில் சத்தீஷ் தோப்பில் வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா அவங்க எல்லோருக்கும் மற்றும் வியோயா வியோயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்னத்தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன் மற்றும் மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகா, கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் கந்துளையாவில் இருக்கும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்காகவும் அழைப்பினை திறந்த உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் தேவாட நல்லதொரு பாடலை தாருங்களக்கா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் வினீத்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச எரியாந்துறையிலிருந்து விஸ்வநாதன் நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
2: போறீங்க
1: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 75 வருடங்களின் பின்னர் கடுமையான எல்நினோ நிலைமை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. எல்நினோவின் அதிக வெப்பம் உயிராபத்தை ஏற்படுத்தலாம், சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை. 1 பில்லியன் அமெரிக்க டாலரை நாட்டிலிருந்து கடத்திய அதிகாரிகளுக்கும் வர்த்தகருக்கும் விளக்கமறியல் நீடிப்பு. பழை தீவிரவாத முகாம் தொடர்பான குற்றச்சாட்டு பொய்யானது, போலீஸ் விசாரணைகளில் அம்பலம். ஈரானுடன் நட்பு பாராட்டினாலும் கடும் பொருளாதார தடைகள், உலக நாடுகளுக்கு டிரம்ப் எச்சரிக்கை. முத்தரப்பு ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் செல்லும் இலங்கை அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இவ்வருட இறுதியளவில் வரலாற்றில் மிகவும் மோசமான எல்நினோ நிலைமைக்கு முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 170 வீதத்துக்கும் அதிகம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 75 வருடங்கள் எனும் கூடுதலான காலப்பகுதியில் சந்திக்கக்கூடிய எல்நினோ நிலைமை இதுவாக இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள வறட்சியான காலநிலையினால் சிறிய பாவிகள் அனைத்தும் வறண்டுள்ளதை அடுத்து மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். புலனறுவை மாவட்டத்தில் வயல்காணிகள் பல போதிய நீரின்மையினால் உரிய விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. 35 வருடங்களில் இவ்வாறான வறட்சி நிலை ஏற்பட்டுள்ளமையினால் மெதிரிகிரிய, கும்புகனா வாவி, காமினி வாவி உள்ளிட்ட வாவிகள் வற்றியுள்ளன. கந்தளாய் பிரதேசத்தில் வறட்சியான காலநிலையினால் ஏற்பட்டுள்ள பலத்த பாதிப்புகளை அடுத்து கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் துரிதமாக குறைவடைந்துள்ளது. 35,000 ஏக்கர் அடி வரை அதன் கொள்வளவு குறைவடைந்துள்ளதாக கந்தளாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்தார். எனினும் கந்தளாய், தம்பலகாமம், கிண்ணியா, குச்சவள்ளி மற்றும் திருகோணமலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மக்கள் குடிநீர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இதேநேரம் மொனராக்கலை மாவட்டத்தில் நிலவும் வறட்சியான காலநிலையினால் வனாந்திரத்தை அண்மித்த பகுதிகளில் உள்ள புட்தரைகளும் செடிகொடிகளும் அழிவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனிடையே மட்டக்களப்பில் எல்நினோ காலநிலை மாற்றத்தால் விவசாய பயிர் செய்கையில் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து மாவட்ட விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வொன்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. அதிக வறட்சி, திடீர் மழை வீழ்ச்சி ஆகியவற்றினால் விவசாய தொழிலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. எல்நினோ வானிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதுடன் 2026-2027 பெரும்போக செய்கைக்கான நெல், தானியங்கள் மற்றும் காய்கறி சாகுபடியின் முன்னேற்றங்களை விரைவுபடுத்துவதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார். அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற திருகோணமலை மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானங்கள் எட்டப்பட்டன. முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதை குறிக்கோளாக கொண்டு விவசாயம், மீன்பிடி, முந்திரி கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட பல துறைகளின் அதிகாரிகளின் பங்கேற்போடு சிறப்பு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொருள் இறக்குமதி என்ற பெயரில் 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக பணத்தை சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து எடுத்துச் சென்றமை மற்றும் குற்றத்துக்கு உதவி புரிந்த சம்பவத்தில் சந்தேகநபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர் ஒருவர் மற்றும் தனியார் வங்கிகளின் 4 அதிகாரிகள் ஆகியோரை எதிர்வரும் 3 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதான சந்தேக நபரான வர்த்தகர் முகமது ஜிப்ரி என்பவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவரின் ஊழியர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த வர்த்தகர் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் வர்த்தகத்தின் ஊடாக ஈட்டப்பட்ட 60,50,000 ரூபாய் பணம் அவரின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்தமை தொடர்பில் விஷப்போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணியை சட்டவிரோதமாக வேறொரு நாட்டுக்கு கொண்டு செல்ல போலி ஆவணங்கள் தயாரித்தமை, இனந்தெரியாதவர் போன்று செயல்பட்டமை மற்றும் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்தனா். இந்த சட்டவிரோத வர்த்தகத்துடன் மேலும் சில அதிகாரிகள் தொடர்பு பட்டிருக்கின்றார்களா என்பது குறித்தும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் எல்லை கடந்த ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயும் நோக்கிலும் வர்த்தக சமூகத்தை ஒன்றிணைக்கும் வகையில் எல்லைகளை கடந்த வர்த்தகம் சந்திக்கும் இடம் எனும் துணிப்பொருளில் இந்தோ சிலோன் வர்த்தக இணைப்பு உச்சி மாநாடு கண்டி அம்பிட்டிய பகுதியில் இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் திருமதி டி எஸ் சரண்யா தலைமையில் நடைபெற்றது. கண்டியிலுள்ள இந்திய உதவி உயர் ஆணையகத்தால் மத்திய மாகாண வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர் டாக்டர் ஹர்ஷா சுரங்க பெர்னாண்டோ மற்றும் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன ஆகியோர் இதில் இணைந்திருந்தனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வர்த்தகத்தின் நன்மைகள், வர்த்தக வாய்ப்புகள், வணிகப்பதிவு மற்றும் பரந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து துறைசார் வல்லுநர்களின் பங்கேற்புடன் பல குழு விவாதங்களும் நடத்தப்பட்டன. பழை பிரதேசத்தில் எல்டிடிஇ அமைப்பின் பயிற்சி முகாம் ஒன்று இயங்குவதாக சமூக வலைதளங்களில் வெளியான கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எல்டிடிஇ அல்லது வேறு பயங்கரவாத அமைப்பு பிரிவினைவாத அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கான பயிற்சி மத்திய நிலையங்கள் குறித்த இடத்தில் இடம்பெறுவதில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பழை பிரதேசத்தின் பெருமளவு வனப்பகுதி அழிக்கப்பட்டு 3 மாடிகளை கொண்ட கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டு எல்டிடிஇ முகாமாக குண்டு உற்பத்தி தொழிற்சாலை நடத்திச் செல்லப்படுவதாக நபரொருவர் வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அது தொடர்பில் போலீசார் அவதானம் செலுத்திய நிலையில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கராயன் குளம் போலீஸ் பிரதேசத்தில் கண்ணாசிபுரம் மேற்கு முக்கம்பன் பிரதேசமே குறித்த பகுதி என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாகவும் பயங்கரவாத மற்றும் விசாரணை பிரிவின் ஊடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விசாரணைகளுக்கமைய உறுதிப்படுத்தப்பட்டுள்ள விடயம் சமூக ஊடகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட பிரசாரம் எவ்வித அடிப்படைகளுமின்றி பொய்யான விடயங்களை உள்ளடக்கியுள்ளதென தெரியவந்தது. குறித்த இடத்தில் வெடிமருந்து உற்பத்தியோ சட்டவிரோத விடயங்களின் உற்பத்தியோ மற்றும் குண்டு உற்பத்தியோ இடம்பெறுவதற்கான எவ்வித விடயங்களும் விசாரணைகளில் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இடம் தொடர்பில் சட்டவிரோத காடழிப்பு அல்லது சட்டவிரோத சொத்து திரட்டல் தொடர்பில் விடயங்கள் தெரியவந்துள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த பழை பயங்கரவாத முகாம் என குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் போலியான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் 46 வயதான பொரலஸ்கமுவ பெல்லன்வில பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை புகையிலை பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி திருத்தங்களின் தாக்கம் காரணமாக 2025 ஆண்டளவில் நாட்டின் சிகரெட் தயாரிப்பு 32% வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாயவீர தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இன்று சபை அமர்வில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். 2022 ஆண்டில் 2.8 பில்லியனாக இருந்த சிகரெட் உற்பத்தி வரி கொள்கைகளின் தாக்கம் காரணமாக 2025 ஆண்டளவில் 1.9 பில்லியனாக குறைந்துள்ளது. அரசாங்கத்தின் வருமானத்தை ஈட்டுவதை தவிர புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் சுகாதார சேவைகள் செலவுகள் மற்றும் பிற சமூக பொருளாதார எதிர்மறை தாக்கங்களை கட்டுப்படுத்துவதே இந்த கொள்கையின் பிரதான நோக்கம் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடன் கொடுக்கல் வாங்கல்கள் முன்னெடுக்கும் எந்தவொரு நாட்டுக்கு எதிராகவும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நிதி நிறுவனம், வர்த்தகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் உள்ளிட்ட ஈரானுக்கு எந்த வகையிலும் வாழ்வாதார உதவிகளை வழங்குவதற்கு இடமளிக்கும் நாட்டுக்கு பாரிய பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் வர்த்தகம், பரிமாற்ற வழிகள், நிதி பரிமாற்றம், பரிமாற்ற வீடுகள், கப்பல்களை பதிவு செய்யும் காரியாலயம், நிறுவனம் உள்ளிட்ட சகல விடயங்களையும் நிறுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளாா். ஈரானுடன் இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுப்பது யார் என்ற விடயம் தெரியும் என்றும், ஈரானின் அச்சுறுத்தல்களை தோற்கடிப்பதற்கு சகல நட்பு நாடுகளும் அமெரிக்காவுடன் ஒன்றிணைய வேண்டும் என்றும் டிரம்ப் தனது ட்ருத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முடியாது போயுள்ளதாகவும், முன்னெப்போதும் இல்லாத அளவு பொருளாதார யுத்தம் மற்றும் தனிமைப்படுத்தலில் இது நிறைவுக்கு வரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: முத்தரப்பு ஒருநாள் தொடருக்காக இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளை தமது நாட்டுக்கு வரவேற்க உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. முத்தரப்பு ஒருநாள் தொடரானது எதிர்வரும் அக்டோபர் 9 தேதி முதல் நவம்பர் 21 தேதி வரை இடம்பெறவுள்ளது. இதன்படி இலங்கை அணி அக்டோபர் 4 தேதி பாகிஸ்தான் நோக்கி பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்டோபர் 9, 11 மற்றும் 13 ஆகிய திகதிகளில் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக 3-20 போட்டிகளுடன் தமது சுற்றுப்பயணத்தை இலங்கை அணி ஆரம்பிக்கவுள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 18 தேதி முதல் 31 தேதி வரை ராவல்பிண்டி மற்றும் லாகூரில் இறுதிப் போட்டி உட்பட 7 போட்டிகள் கொண்ட முத்தரப்பு ஒருநாள் தொடரில் பாகிஸ்தான், இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் பங்கேற்கவுள்ளன. இதேநேர முத்தரப்பு தொடரை தொடர்ந்து இலங்கை அணி நவம்பர் 4 தேதி முதல் 6 தேதி வரை இஸ்லாமாபாத்தில் 3 நாட்கள் கொண்ட பயிற்சி போட்டியில் நவம்பர் 4 தேதி முதல் 6 தேதி வரை பங்கேற்கவுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 75 வருடங்களின் பின்னர் கடுமையான எல்நினோ நிலைமை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. எல்நினோவின் அதிக வெப்பம் உயிராபத்தை ஏற்படுத்தலாம், சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை. 1 பில்லியன் அமெரிக்க டாலரை நாட்டிலிருந்து கடத்திய அதிகாரிகளுக்கும் வர்த்தகருக்கும் விளக்கமறியல் நீடிப்பு. பழை தீவிரவாத முகாம் தொடர்பான குற்றச்சாட்டு பொய்யானது, போலீஸ் விசாரணைகளில் அம்பலம். ஈரானுடன் நட்பு பாராட்டினாலும் கடும் பொருளாதார தடைகள், உலக நாடுகளுக்கு டிரம்ப் எச்சரிக்கை. முத்தரப்பு ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் செல்லும் இலங்கை அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நிகழ்ச்சியினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின் தெய்வீக திருக்காட்சி.
5: ஆற்றங்கரை எடுக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் போரும் முகன்
4: தோண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது
6: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடி மானே

வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அது கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிருப்பு வாரம் 3084, வெற்றி இலக்கங்கள் 4, 7, 40, 41. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 7, 40, 41. ஆங்கில எழுத்து வி, ஆங்கில எழுத்து வி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 4970, வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 8, 43, 54. மீண்டும் ஒருமுறை 1, 8, 43, 54. வெற்றியீட்டிய ராசி தனுசு, ராசி தனுசு. சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3258, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 35, 38, 80. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 7, 35, 38, 80. ஆங்கில எழுத்து எண், ஆங்கில எழுத்து எண். சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5419, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 36, 49, 80. மீண்டும் ஒருமுறை 6, 36, 49, 80. ஆங்கில எழுத்து வை. சுபில் தன சம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 992, வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 0, 1, 8, 9, 6. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 0, 0, 1, 8, 9, 6. ஆங்கில எழுத்து கியூ, ஆங்கில எழுத்து கியூ. ஜெயசம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 466, வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 8, 9, 6. மீண்டும் ஒருமுறை 1, 8, 9, 6. ஆங்கில எழுத்து கியூ, ஆங்கில எழுத்து கியூ. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1088, வெற்றி இலக்கங்கள் முறையே 16, 17, 32. வெற்றி இலக்கங்கள் 16, 17, 32. கபூர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2434, வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 20, 51, 72. மீண்டும் ஒருமுறை 11, 20, 51, 72. ஆங்கில எழுத்து எம், ஆங்கில எழுத்து எம். இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கிட்டத்தட்ட ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே விமலா தேவி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் விமலா தேவி, எப்படி இருக்கீங்க?
1: அன்பான
0: சொந்தங்கள்
1: தானே.
0: ஓகே ஓகே, நான் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாவே வந்துட்டேன். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்கும் நான் பார்த்து கொண்டிருக்க அம்மாவுக்காகையும் எனக்காகையும் உங்களுக்காகையும் புவனேஷ்காகையும் சங்கருக்காகையும் பிரதீப்புக்காகையும் விஜய்க்காகவும் எல்லாத்துக்காகையும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வனித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டும் என்றும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். மார்கரெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம்.
0: அப்புறம் என்ன செஞ்சு இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
1: அப்படியா?
0: ஆமா. அப்புறம் மார்கரெட் சமைச்சிட்டீங்களா?
1: சமைச்சி முடிஞ்சி.
0: ஆஹா, இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல?
1: இன்னைக்கு சோறு, வாழைக்காய் பொரியல், பருப்பு, அவ்வளவுதான்.
0: ஆடடா, பருப்புன்னு சொன்னாலே ஸ்பெஷல் தானே, அதை விட வேற என்ன வேணும்?
1: நன்றி.

0: ஆவி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேசுறதுக்காகவே நீர்கொழும்புல இருந்து ஓட ஓடி வந்திருக்காரு நம்மளுடைய நிஷாம். வணக்கம் நிஷாம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: ரூபா குமார்.
0: வணக்கம் வணக்கம் நிஷாம், எப்படி இருக்கீங்க?
1: அப்படிதான்
0: அன்பான உறவுகள் என்ன?
1: நன்றி.

0: நிமிடத்துல வந்துருக்கீங்க
1: அதுதான் அதுதான் நீங்க இப்பதான் வரணும்னு இருந்திருக்கு. சந்தோஷமா உங்களுக்கு?
0: அப்படிதான் இருக்கு, கடைசி வரைக்கும் சந்தோஷம் மேடம்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: அப்புறம் பாட்டு போடுறீங்க, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாரு இருக்கதெல்லாம் கேட்க போறீங்க?
0: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநாதைக்கும் தம்பி மொய்தீன் அவர்களுக்காகவும், கொழும்பு 14 சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது டை செல்லம் ஆளுக்காகவும், மாமநல்லையில் இருக்கும் சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், பருத்தித்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும், முக்கியமாக புல்மோட்டை சைக்கிள் கடை கபூர் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, உங்களையும் சேர்த்துக்கொண்டு வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி நன்றி. அடுத்து ஒரு சுப்ரான பாடல் இருக்கு, சுரா திரைப்படத்துக்காக.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் இன் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தளி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேச

0: ஜெமினி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு முதல் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக பிந்தனையில இருந்து ராசையா வந்திருக்காங்க. வணக்கம்
1: அம்மா. நண்பான வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம் ரசையா, எப்படி இருக்கீங்க
1: அம்மா? நல்ல சுகமா இருக்கேன் அம்மா, நல்ல சுகங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
1: இருக்கீங்க அம்மா? எல்லாரும் பாட்டு கேட்டுதோ சாப்பிட்டோம் அம்மா. அப்ப எப்படி சாப்பிட மாட்டீங்களே கேட்கறதுக்கு?
0: ஆமா ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, ஜினு, சசன், வசந்தி, அம்மாவுக்காகவும் வசந்தங்க சொந்தங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாசங்கள் அம்மா.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நல்லாங்க அம்மா.

நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.

0: சென்னை உலகின் நட்சத்திரம்
1: மணித்தேவத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது? சுரேஷ். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செத்துட்டு இருக்கீங்க?
2: நன்றி.

0: என்னடா இது சிலாக்கிட்டுமானா?
1: சிலாக்கிட்டுமா மீன்ஸ் டாட்லே சாவுக்குத்தோட அம்மா.

அலங்காரமிக்க பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்றும் கலந்தேன் ரூபகுமார், ஸ்ரீ ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நீர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களின் தெரிவு வர காத்திருக்கிறது. இரண்டு நேர்களின் பாடல் தெரிவுகள் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் பக்கம் பாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இன்று முதல் நேராக ஹட்டன் சுரேனின் பாடல் தெரிவுகள் நிகழ்ச்சியில் முதல் ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறது அவருடைய நினைவுகளோடு.

ஹட்டன் சூரியனின் பாடல் தெரிவுகள் காற்றாலையில் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு நேயர்களின் பாடல் தெரிவுகள் இன்றைய நிகழ்ச்சியில் வரும். அந்த வகையில் சூரியனுடைய பாடல் தெரிவில் அடுத்து தன்னுடைய அம்மா காமாட்சிக்காக, ஆனால் என்னுடைய அம்மா என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மா எங்களை அப்படி வளர்த்தாங்க, எப்போதும் எங்களோட தான் இருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் எப்போதுமே வசந்த நிலா நிகழ்ச்சி கேட்போம். என்னுடைய அம்மா காமாட்சிக்காக ஒரு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பாடல் தெரிவை சொல்லியிருக்கிறார் சுரேன்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசைஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா?
4: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: Quite exciting.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஹட்டன் சுரேனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பிடித்தமான பாடல்கள் நினைவுகளோடு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல், ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக இந்த படத்தோடு சேர்த்து ரஹ்மானின் இசை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த பாடலில் என்னுடைய தொலைபேசியில் நான் எப்போதும் வைத்திருக்கின்ற பாடல்களில் இது முதல் பாடலாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார் சுரேன் ஹட்டன்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான இரவு பொழுதில் இதமான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹட்டன் சுரீனின் பாடல் தெரிவுகள் ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் அன்பு வணக்கம் என்று சொல்லி வினோ பன்னார் வல்லத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மில்டன் கருங்காலிச்சோளிலிருந்து வணக்கம் சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் ஜோன் சித்திரன் கந்தபல்லிருந்து வணக்கம் சொல்லியிருக்கார். ரெந்துலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மௌரூப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். சீனு வந்திருக்கிறார், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டேன். புஷ்பராஜ் எல்லோருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லிக்கொண்டேன். அபிசாவலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கழுதாவளை சுந்தரம் சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் சீனு எல்லாம் பாடல் கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தரங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. குறிஞ்சாங்கனி அசூருதின் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கா, தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல்கள் பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் புவனேஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வாகரிலிருந்து சிவேந்திரன் பாடல்கள் பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். வசந்தம் வானொலி உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். நான் ஷாருக் அக்குரனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிர்ந்திருக்கிறார். ஜியாத் காங்கேனோடு இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கதலாய் ஜெய்சர் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சூரியனின் பாடல் தெரிவுகள், ஹட்டன் சூரியனின் பாடல் தெரிவுகள் தான் முதல் ஒன்றை மனத்தி அடத்தை அடங்கிறது கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் தனக்கு ரொம்ப பிடித்த பாடல்னா, எனக்கு சூர்யாண்டா ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வரும் காலத்தில் நான் ஓலவேல் செய்த காலம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். என்னுடைய இந்த பாடலை கேட்கும்போது தான் என்னுடைய ஓலவேல் காலம் ஞாபகம் வரும். அதற்காகவே இந்த பாடல் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுரேன், உங்கள் தெரிவில் அடுத்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. சூரியனின் பாடல் தெரிவுகள், ஹட்டன் சூரியனின் பாடல் தெரிவுகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இறுதி பாடலாக ஒலிக்க வருகிற பாடல் வருகிறது. முதல் உணரி மணித்திய ஆழத்தை அலங்கரித்தது சூரியனின் பாடல்கள் ஹட்டனிலிருந்து. ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் வைரமுத்து அவர்கள் வரி எழுத ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்ற 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையிலும் கலந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இரண்டாவது 1.5 மணித்து ஆழத்தை அலங்கரிப்பதற்காக தேவநேசனின் பாடல் தெரிவுகள் வர காத்திருக்கிறது. கழுதாவளை தேவநேசனின் பாடல் தெரிவுகள், அவருடைய முதல் பாடல் தெரிவு, அவருக்கு பிடித்த பாடல். ஆனால் இந்த பாடல், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த திரைப்படம் அதன் காரணமாக இந்த பாடலை கேட்கிறேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு பிடித்த பாடல் இது.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்த் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

ஒளித்துவகின்றது பாடல். பீமா திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் பாடல் ஒளித்துவகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இந்த உணரை மழைத்தி ஆழத்தின் பாடல் தெரிவுகள், தேவநேசனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது கடதாவளையிலிருந்து. அவருடைய அடுத்த பாடல் தெரிவு, இந்த பாடலின் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா. இந்த பாடல் ஆரம்ப இசை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் அதிகமாக கேட்பது வழக்கம். அதே போல என்னுடைய நண்பன் கீதன், கீதனுக்கும் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான தெரிவு என்று படியால ரெண்டு பேருக்கும் ஒரே பாடல் பிடிக்கும் என்று படியால இந்த பாடல் எப்போதுமே நான் மிஸ் பண்றது கிடையாது. என்னுடைய நண்பன் கீதனுக்காகவும் எனக்காகவும் இந்த பாடல் நான் தெரிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும். தேவனிசனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பிடித்தமான பாடல்கள் 2 மணித்தியாலத்தை அழுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0311-2775-0001 அல்லது 0311-2775-111 என்ற இலக்கத்தோடு. அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கின்ற சொல்லிக்கொண்டே ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். இரண்டாவது மண்ணுத்தியாளத்தின் பாடல் தெரிவுகள் கழுதாவளியிலிருந்து சொந்தத்தின் பாடல் நிறைய பிடிச்சிருக்கிறது பூனிஷனா என்று சொல்லிக்கொண்டே ரூபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வணக்கம் பூனிஷன், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். எட்டியாந்தோட்டை ஆட்டோ விசுவநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். தனக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். கார்த்திகேயன், அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தனக்காகவும் பாடல் தாருங்கள். பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப நன்றி. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
0: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா?
0: பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: குவைட் எக்ஸைட்டிங்.

வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேவநேசனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. கழுதாவளை தேவநேசன் அடுத்த பாடல். அண்ணா, எனக்கு இந்த பாடல் அதிகமாக காலை பொழுதில் கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலை கேட்டால் ஏதோ ஒரு புத்துணர்வு. பூவெல்லாம் உன் வாசம் தட்டி படத்துக்காக வித்யாசாகரன் இசையில் வைரமுத்தவர்கள் வரி எழுதிய பாடல். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அதிகமாக காலையில் நான் அதிகமாக கேட்கும் பாடல். இந்த பாடலை வசந்த நிலா நிகழ்ச்சியிலும் நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.

வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 102.6 102.8 என்ற லெவல்சிகள் இலங்கிலெங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantamfm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வருகிறது. தேவநேசனின் பாடல் தெரிவுகள். அடுத்த பாடல் அண்ணா, இந்த பாடல் எனக்கு மறக்க முடியாத நினைவுகளை தந்த பாடல். காரணம், இந்த பாடல் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஒரு சுற்றுலா சென்றிருந்தோம். அப்போது எங்களுக்கு மறக்க முடியாதனால நாங்கள் சென்ற வாகனம் திடீரென்று உடைந்து விட்டது, பச்சு போயிட்டு. அப்போ நடு இடைவெளியில் எங்கேயும் நிப்பாட்ட வழியில் இரவு பொழுது. அப்போ நாங்கள் இங்கே ஒரு வீடு உண்டு, எங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு வீடு. அங்கே போய் நாங்கள் உதவி கேட்டோம், இன்றைக்கு இரவு மட்டும் எங்களுக்கு தங்க முடியுமா அப்படின்ட்டு. காரணம், அந்த பகுதியில் யானைகள் அடிக்கடி வரும்னு சொல்லுவாங்க. அதன்படியே நாங்கள் கேட்டோம், அவங்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் நாங்கள் கேட்டோம் எடுத்தனால் அந்த வீட்டில் ரேடியோ போய் கொண்டது. அந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடலை கேட்கும்போது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு பாடலாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் இந்த பாடலை கேட்டாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த நினைவுக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் தேவநேசன்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இன்றைய பாடல் தெரிவுகளில் முதல் உணரி மணித்தியாளத்தில் சுரேன் ஹெட்டிலிருந்து அவருடைய பாடல் தெரிவுகள் வந்தது. இரண்டாவது உணரி மணித்தியாளத்தில் தெய்வநேசன் கலதாவிலிருந்து அவருடைய பாடல் தெரிவுகள் தந்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இருவருக்கும் நன்றிகள். இனிமையான பாடல் தொகுப்பினை வழங்கியமைக்கு தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று பொங்கலன்பி நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

92.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையில் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்ற காலை பொழுதின் வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சி இன்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்குமே ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும். பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு அப்படியே ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா நாளை மறுதினம் என்று சொல்லி 2 நாட்கள் அப்படியே விடுமுறை வர இருக்கிறது. எனவே இன்றைய நாள் வந்து அதுதான் நாளை காலையில் நாங்கள் அலாரம் வைத்தாலும் எலும்பவே தேவையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கூட வரலாம். யாருக்கு இருக்கும் இல்லை, எனக்கு ரொம்பவுமே இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து நாப்பாங்கள் 12 மணிக்குதான் ஷோக்கு வர போறேன். ஸோ அதனால எனக்குமே அந்த சந்தோஷம் அதிகமாகவே இருக்குது. ரைட், ஓகே, இதே சந்தோஷத்தோடு இன்றைய நாளுக்கான சேர்ந்து நீங்கள் நாங்கள் பார்க்கலாம். நம்மில் பலர் அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் அல்லது விடுமுறை வரட்டும் அதற்கு பிறகு சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணி அன்றாட வாழ்க்கையின் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், மகிழ்ச்சி என்பது விடுமுறை நாட்களை மட்டும் தேடி வரும் ஒன்று அல்ல. நாம் வாழும் ஒவ்வொரு நொடியிலும் நாம உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த வாரத்தின் பணி சுமை, மன அழுத்தம் மற்றும் கவலைகள் அனைத்தையுமே இந்த அதிகாலை அமைதியில் தூங்கி எழுந்து விடுங்கள். இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு புதிய புன்னகையோடு நேர்மறை எண்ணங்களோடும் தொடங்குங்கள். வாழ்க்கை என்பது வெறும் கடமைக்காக உழைப்பதற்கு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்வதற்காகத்தான். சோ ஸ்டார்ட் யுவர் டே வித் யுவர் பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் என்ஜாய் திஸ் ஃப்ரைடே. ரைட், ஓகே, ஒரு சந்தோஷமான ஒரு அதிகாலை வேலையில ஒரு இனிமையான நச்சந்தரையும் கேட்டுட்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணிக்க போறோம். இன்றைய நாளும் நல்ல பிடிச்ச புகார ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 5 0 0 1 அதே போல 0112 7 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளலாம். www.vasthamfm.lk என்ற இணையதள பக்கமும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டே அப்படியே என்னோடு தொடர்ச்சியா பயணிக்க போறீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடித்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது, நண்பன் திருப்பதற்காக.

திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து உயிரது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:21 இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் உறவுகளை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சரணியா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? மஷிபா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ் மற்றும் விஜயா, தமிழ் செல்வம் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேர்வியிலிருந்து கிருஷ்ணவேணி, இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கம் அக்கா, மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷாந்த், தருண் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டு தேகல வட்டவளிருந்து முருகேஷ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை பொழுதின் வணக்கம் அக்கா, இலக்கம் 32 கேம் வெளி ஹட்டனை சேர்ந்த சதீஷ் கண்ணா இன்று தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவரை வாழ்த்துவதாக அப்பா ஐயாதுரை, அதே போல அம்மா ஜெயலட்சுமி, மனைவி அனுராதா, பிள்ளைகளான தஸ்விதா, அவினாஷ், மற்றும் அக்காமார்களான கலாதேவி, சசிகலா, தேவி, மருமகன்களான குகன் மற்றும் சஜின், சபிக்ஷன், மருமகன்களான சதுஷ்டிகா, தவிக்ஷா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பன காலை நேர வணக்கம் ஆஜய் சிவானி, விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மஸ்கிலே பிரவுன் சீட்லிருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கட்டுக்கலை ட்ரைட்டன் சந்தோக நிகழ்ச்சி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாதுக்கையிலிருந்து சின்தம்பி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தலசுல பூமிகா சின்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈஷான பிரபதன, லட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுதரம், ரமணி, நிலுக்ஷன், அதே போல உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எவஸ்வரமால், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்தொட்டி சிவாஜுலஸ்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கடவுள் இந்த மனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதுவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மெஸ்கெலியா வாழுமொழியை சேர்ந்த அன்பு தங்கை சசிகலா, மச்சான் சசிகுமார் ஆகியோர் சேர்ந்து இன்றைய தினம் வந்து அகவி தினத்தை இருவருமே ஒரே நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை வாழ்த்துவதாக குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக லிந்துளை எஜெண்டர் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை சசிகலா மற்றும் சசிகுமார் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு இந்த கலைந்த அரசு வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருள் சந்திரம் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமத்தில் இருந்து அன்பன காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தான் குடும்பம், தீபா குடும்பம், கடற்கரை ட்ரைடன்ஸ் நாங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்திய காலை முத்து வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக ஜெமீலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இது கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

0: பைரவா திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:29.
1: வசந்தம் FM